உன்னுடைய அழகான அந்த அற்புதமான திருவடி தாமரைகள் மலருமா என்று கேட்பார் அருணகிரி பெருமான். அதேதான் இங்க மலரும் என்று சொல்வதாகத்தான். எப்படி சொல்ல முடியும்? சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த சம்சார சேறு, செப்புரு கமலங்கள், அந்த வயல் செப்புரு கமலங்கள் மலரும், அங்கே இறைவனுடைய திருவடித்தாமரைகள் மலரும். தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை இறை சிவபெருமான், ஏன் அவன் சிவபெருமானாக இருக்கிறான் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய, நான் சொல்லக்கூடியது அவடையார் கோயில்ங்கிற திருப்பெருந்துறை இல்ல, இந்த உலகம் என்கின்ற பெருந்துறையிலே தோணியப்பனாக இந்த சம்சாரத்திலே இருந்து இந்த சம்சாரத்தை தாண்டுவிக்கக்கூடிய, சம்சார சாகரத்தை தாண்டுவிக்கக்கூடிய தோணியப்பராக இறைவன் இருக்கிறார். சரி, அந்த இறைவனை எப்படி வணங்குவது? மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாளா. அவனை எப்படி வணங்க முடியும்? இறைவனை பார்வதி பரமேஸ்வரனாக, அப்படின்னா என்ன அர்த்தம், அருளோடு இருக்கக்கூடிய எம்பெருமானாக வணங்க முடியும். மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் எம்பெருமானை எந்த பாவனையிலே வணங்க வேண்டும்? பெண் பாவனையினர். அது என்ன பெண் பாவனை? பெண் பாவனைக்கும் ஆண் பாவனைக்கும் என்னன்னா, ஆண் என்பது எடுத்தாடுவது, பெண் என்பது அதற்கு இப்ப இருக்கக்கூடிய பெண் ஆண் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டாம். தயவு பண்ணி ஒரு முறை ஒரு குணம் என்று சொல்லக்கூடியது ஒன்றை சார்ந்திருக்கும், ஒன்றை சார்ந்திருக்கும். அதனால்தான் பக்தியை பற்றி சொல்ல வந்த சிவானந்தர்களே ஆதிசங்கர சுவாமிகள் சொல்லும் பொழுது, எப்படி பதிவிரதையானவள் தன் பர்த்தாவை சேருவாளோ அதே போல என்று சொல்லுவார். அந்த உதாரணத்தை சொல்லுவார், பல உதாரணங்கள் சொல்லுவார். அழிஞ்சில் மரத்திலே இருக்கக்கூடிய விதையானது எப்படி அழிஞ்சிலை சேருமோ, நதியானது எப்படி கடலை சேருமோ, ஊசியானது எப்படி காந்தத்தை சேருமோ, பதிவிரதையானவள் எப்படி தன்னுடைய பர்த்தாவையே சேர்ந்திருப்பாளோ என்று சொல்லும்படியாக அந்த இடத்துல சொல்லப்படும். அவர் தன்னுடைய பக்தி என்பதை பற்றி சொல்லுவார். அங்கே சொல்லும் பொழுது ஒரு மனித தன்மையிலே சொல்லக்கூடிய உதாரணம் எதுன்னா, பதிவிரத்தை பர்த்தாவை நாடியிருப்பது என்று வரும். இறைவனை தவிர மற்ற எதுவும் வேண்டாத பதிவிரதா தன்மையிலே இருந்து அவனையே நாடி, அவனுடைய இன்பத்துக்காகவே நாம், அவனுடைய திருமுக மலர்ச்சிக்காகவே நாம் நம்முடைய செயல்கள் என்றிருக்கக்கூடிய பதிவிரதா தர்மத்திலே மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார். அப்படி இருந்தால் நம்மளால இதை அடைய முடியும். சரி, அந்த இயல்பு எப்படி வரும்? பந்தம் போனால் வரும். பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும். யார்? எத்தனையோ பேர், ஒருத்தர் ரெண்டு பேர்ல பந்தங்களை எல்லாம் அறுக்கின்றார்கள். சரி, எப்படி பந்தத்தை அறுக்க முடியும்? பந்தத்தை அறுத்தால் மட்டும்தான் நாயகி பாவம் என்று சொல்லக்கூடிய அவனே சார்ந்திருக்கக்கூடிய தன்மை வரும். இல்லைன்னா அகங்காரத்தினாலே நானே என்று சொல்லக்கூடிய தன்மை வரும். கிடையாது, நாயகனே என்று பரமேஸ்வரனே எல்லாம் என்று சொல்லக்கூடிய பாவனை வர வேண்டும் என்றால், அந்த பாவனை வந்தால்தான் மனசிலே அன்பு முதிரும், பக்தி வளரும். அதாவது செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை என்று வரும். அப்படி வந்தால்தான் நம்முடைய பிறப்பு அறுத்து எம்பெருமான் ஆண்டு கொள்வார். இப்ப அப்படியே பாருங்கள், பிறப்பு அறுத்து நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய பக்தி வளர வேண்டும். இந்த சம்சார சாகரத்திலேயே இறைவனை அடைய வேண்டும். சரி, அப்படி அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவனை பதிவிரதா தர்மத்தை போலவே நாயகி பாவத்திலே, அதாவது பெண் என்கின்ற தன்மை இல்ல, பெண் தன்மை, அந்த மனத்திலே பெண்ணினுடைய தன்மை, எப்படி ஆணையே சார்ந்திருக்கிறாரோ, எப்படி கணவனையே சார்ந்திருக்கிறாரோ, அப்படிப்பட்ட தன்மை. அந்த தன்மை எப்ப வரும்? நம்முடைய பந்தம் போனால் வரும், நான் என்கின்ற தன்மை போனால் வரும். நம்மை பாச தடையாக தடித்து அதை பிணைத்து வைத்திருக்கக்கூடியது எது? ஆணவம், கர்மம், மாய என்று சொல்லக்கூடிய தன்மை. அது எப்ப போகும்? பப்பர விட்டிருந்து உணரும் என் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும். ரொம்ப ஆழாக கொண்டு செல்லுகின்றார் இங்கே திருப்பள்ளி இடிச்சில. அமர்ந்து எம்பெருமானை பப்பர விட்டிருந்து உணரும் இன்னடியார். இந்த மனசுல பரபரப்பு இல்லாமல் பப்பரனா பரபரப்பு, அல்லது விரிந்து விரிந்து மனசுக்கு என்ன வேலை? ஒன்று மாத்தி ஒன்று மாத்தி ஒன்று மாத்தி ஒன்று மாத்தி அப்படியே விரிந்து கொண்டே செல்லும். இங்க இருந்து அமெரிக்கா போகும், அமெரிக்கால இருந்து பிரிட்டன் போகும், சந்திர மண்டலத்துக்கு போகும், சூரிய மண்டலத்துக்கு போகும். ஒரே க்ஷணத்திலே சென்று கொண்டிருக்கும், பறந்து கொண்டே இருக்கும். பாதரசம் கீழே சிதறினால் போற இந்த மனமானது அப்படியே சென்று கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல அந்த மனத்தை பப்பர வீட்டிருந்து உணரும் அடியார். முதல்ல அமர்ந்து இறைவனை நினைக்கக்கூடியது இந்த பரபரப்பர. இதை வந்து திரு அருணகிரி பெருமான் சொல்றார், பரப்பற்றாருக்கு உரியானே என்று பாடுவார். பரப்பற்றாருக்கு உரியானே, பரத்த பாலுக்கு அணியோனே என்று திருப்பொழியில பாடுவார். பரபரப்பு இல்லாதபடியாக அமைதியாக இருக்கக்கூடிய தன்மை வேண்டும். அமைதியா இருந்து எந்த

0: சாத்தானை நினைந்து தன்னுடைய தன்மையை நினைந்து அந்த தன்மையிலே நாயகி பாவமே சிறந்தது என்று சொல்லும்படியாக நம்முடைய பந்தங்களை அறுத்து இறைவனுக்கு நாயகியாக ஆகி இந்த பிறப்பிலேயே எம்பெருமானை துதித்து வழிபட்டு எம்பெருமானுடைய அன்பை கொண்டு இந்த பிறப்பை அறுத்து அவனிடத்திலே செல்ல வேண்டும். யார் சென்றார்? இதுக்கெல்லாம் எது ஆரம்பம்? மனோ பாவனை ஆரம்பம், மனம் அடங்குதல் ஆரம்பம். இந்த மனம் அடங்குவது எத்தனையோ செயல்கள், இங்கு எத்தனையோ அடியார்களை நம்ம பார்த்திருக்கிறோம், எத்தனையோ அடியார்களை நம்ம பார்த்திருக்கிறோம். மனசு, மனசினுடைய வியாபாரம், அதாவது எப்ப பார்த்தாலும் எதையாவது செய்து கொண்டே நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த வியாபாரத்தை அடக்கி பப்பர பரபரப்பு இல்லாமல் வீட்டிலிருந்து, வீட்டிலே இருந்துன்னு சொல்லலாம், எல்லாத்தையும் விட்டிருந்துங்கிற பாடம் உண்டு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இடத்துல அமைதியாக இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு. யார் பண்ணா? ஒரு பெரிய ஆச்சரியமான சரித்திரம் உண்டு. எம்பெருமானை நான் திரு திருப்பி அதே உதாரணம் சொல்லுகிறேன்னு நினைக்க வேண்டாம். கல்லால் எழுந்தும் கதிமுதல சொல்லால் துதித்தும் நற்பச்சினை தூவியும் தொண்டரினம் எல்லாம் பிழைத்தனர்னு பார்த்தோம். இன்னி செய்வினையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்தினர் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமரர் கையினர் ஒருபால் துவழ்கையர் அழுகையர் தொழுகையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். இதெல்லாம் என்ன வியாபாரம்? காயிக வியாபாரம் என்று சொல்லப்படும். அது சரீரத்தினுடைய அல்லது வாக்கினுடைய வியாபாரம். மனசு வியாபாரம் எது? அதுவும் அடங்கணும். தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னையில் அஞ்சலி குப்பினர் ஒருபால். அப்படியே உடம்பு மூலமாக வாக்கின் மூலமாக வெளிப்படுத்தாமல் மனத்துக்கு உள்ளேயே நினைந்து நினைந்து நெகிழக்கூடிய தன்மை உண்டு. எல்லாரும் வெளியில காட்டக்கூடிய தன்மை இறைவனை நினைந்து நினைந்து காட்டக்கூடியதுதான் சரித்திரம். நம்ம பார்க்கலாம் ஒரு வித்தியாசமான சரித்திரத்தை இங்க சொல்லுவார். ரொம்ப அழகான சரித்திரம். இந்த சரித்திரத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொண்டால் இப்ப நம்ம பார்த்த படித்தளம் புரியும். எப்படி ஏணி எடுத்து அந்த ஏணி மேல ஏறி அந்த சிவபுரம் என்று சொல்லக்கூடிய தன்மையை அடையணும்னா அதுக்கு இந்த சரித்திரம் ரொம்ப முக்கியம். ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும், சுருக்கமா தான் சொல்லி இருக்கிறார். ஒன்னும் அதிகமாகலாம் சொல்லல, இருக்கிறதே 18 பாட்டு. இந்த 18 படி எப்படி ஐயப்ப சுவாமிகளுக்கு எல்லாம் பண்ணுகிறார்களோ அது மாதிரி இந்த 18 பாட்டுல இப்ப இருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியை நம்ம முடிக்கணும். எப்படி? பூசலார் நாயனார், திருநின்றவூர்ல இருக்கக்கூடிய பூசலார் நாயனாருடைய சரித்திரம். அவர் ஆரம்பிக்கும் பொழுது பாடுகிறார், நம்முடைய மனசுல வரக்கூடியதெல்லாம் வெளியிலே உலக வியாபாரமாக உடம்பினாலே வாக்கினாலே செய்யக்கூடியதான் மனச நமக்கெல்லாம் தோணும். மனசுல என்ன எண்ணுகிறோம்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தன் பூஜை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அவன் பூஜை தான் பண்றானா வேற ஏதாவது காரியம் பண்றானே தெரியாது. ஏன்னா மனசுக்குள்ள யாரு போய் பார்க்க முடியும்? ஆனா வெளியில எந்த வியாபாரம் தாரும் மனசுக்குள்ளே இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் பெரியது இல்லையா? கோயில் எடுக்கணும், கோயில் கட்டணும். கோயில் கட்டணுங்கிறது இங்க ஒரு பெரிய விஷயம். எப்படி கோயில் கட்ட முடியும்? கோயில் கட்டுறதுக்கு கல் வேணும், செங்கல் வேணும், மணல் வேணும், இப்ப சிமெண்ட் எல்லாம் வேணும், எது வேணுமோ. சாமியை தவிர இப்ப எல்லாமே வேணும், அவ்வளவுதான். ஏன்னா சாமி அவரை கடைசியா பாத்துக்கலாம். கோயில் ரொம்ப அழகா இருக்கணும். எல்லா சாமியும் இங்க அஞ்சரை பெட்டி மாதிரி எல்லா வந்துடணும். திங்கக்கிழமை இந்த சாமி, செவ்வாய்க்கிழமை அந்த சாமி, புதன்கிழமை இந்த சாமி, இது பத்தாத பெரிய பெரிய மகான்கள் அவங்களை எல்லாம் கொண்டு வச்சு இப்ப பார்த்தாலும் யாராவது ஒரு சந்நிதிக்கு ஆள் வந்துட்டு இருக்கணும். என்ன கேட்டா பிள்ளையார் சபை சமயத்துல பிள்ளையார் சக்தி அன்னைக்கு பிள்ளையார், ஸ்கந்த சக்தி அப்பதான் முருகப்பெருமான், சிவராத்திரி அன்னைக்கு தான் சிவபெருமான், வைகுண்ட ஏகாதசி தான் விஷ்ணு. இப்படி கோயில் எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அது கல் வேணும், மணல் வேணும், சிமெண்ட் வேணும். இப்பெல்லாம் ரொம்ப முக்கியமா அதுக்கு என்ன வேணும்னா பேனர் வேணும், லைட்டிங் வேணும். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான், மார்க்கெட்டிங் தான் முக்கியமா இருக்கு கோயிலுக்கு. இப்ப இந்த கோயிலுக்கு பொருள் வேண்டும். நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் அதுதான், மற்றதல்ல. இப்ப இந்த கோயிலுக்கு தேவையானது பொருள் வேணும். இந்த பொருள் புறப்பொருள்கள். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் மானச வியாபாரமாக இறைவனையே வரவழைக்க முடியும் என்று சொன்னால், இறைவனே தன்னுடைய மனத்திலே குடியேறுகின்றான் என்று சொன்னால், அதுதான் இந்த பாடலினுடைய முழுமையான பொருள். அந்த அர்த்தம் அப்படியே இங்க வந்து நிற்கும். அன்றினார் புறமெறித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு உதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்றன மனத்தினாலே நல்ல ஆலயம்தான் செய்த நின்ற ஊர் பூசனார்த்தம் நினைவினை உறக்குல உரைக்கொலுற்றாம் என்று பாடுவார் சேக்கிழார் பெருமான். எந்த ஆலயமாக இருந்தாலும் எவ்வளவு நாள் நிற்கும்? நிற்கக்கூடிய ஆலயங்கள் இருக்கின்றன. 1000 வருடம் ராஜராஜசோழன் கட்டிய ஆலயம், மற்ற பெரிய ஆலயங்கள் எல்லாம் இருக்கின்றன. 1000 2000 வருடங்கள் நம்ம இடத்துல உண்டு, ஆனால் அவை அழியக்கூடிய வாய்ப்பு உண்டு.
1: ஆனால் எந்த ஆலயம் அழிந்தாலும் கூட நம்முடைய மனத்திலே இருக்கக்கூடிய ஆலயம் அப்படியே இருக்கிறது. நம்மாலே மற்ற ஆலயங்களை எடுக்க முடியும், முடியாமல் போகலாம். தொண்டை நாடு திருநின்ற ஊர், இங்கிருந்து சென்னையிலிருந்து இப்போ போனா போகலாம், நல்ல ரயில் வண்டி வசதிகளெல்லாம் இருக்கின்றது. அங்கே ஸ்டேஷன்ல இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. மிகச்சிறப்பாக பராமரித்து வருகிறார் இந்த பூசலா நாயனார் அங்கே வைத்திருக்கக்கூடிய ஹிருதயாலீஸ்வரர் கோயிலாக. அந்த இடத்தினர் அந்தனர் குலத்திலே தோன்றியவராக பூசலார் நாயனார் வந்திருக்கிறார். அன்பருக்கு பணி செய்ய வேண்டும் என்று இப்ப கோயிலுக்கு எடுத்ததுதான் நினைக்க வேண்டாம், அதுக்கு முன்பாக அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்று அன்பர் பணிதான் முக்கியமாக இருந்தது என்று சொல்வார். பொருள் பெரு வேதநீதி கலையுணர் பொறிவின் மிக்க புலிவின் மிக்கார் அடுப்பது சிவன்பால் அன்பர்க்கு ஆம் பணி செய்தனன்றே கொடுப்பது எவ்வகையின் தேடி அவர்கொள கொடுத்தும் கங்கை மடிப்பொதி வேணி ஐயர் மகிழ்ந்துரைவதற்கோர் கோயில் எடுப்பது மனத்துக் கொண்டார்னர். அடியார்களை வணங்கினால்தான் இறைவனை அடைய முடியும். இப்ப அதான் திருப்பி திருப்பி நம்ம இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியிலே பார்த்துக் கொண்டு வருகிறோம். அதனால்தான் அடுப்பது சிவன்பால் அன்பர்க்கு ஆம் பணி செய்தல் என்றே கொடுப்பது எவ்வகையின் தேடி அவர்கொள கொடுத்து என்று சொல்லும்படியாக எம்பெருமானை நினைத்தார். அடியவர்கள் மூலமாக எம்பெருமானை நினைத்தார். ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று மனத்துக்குள்ள நினைத்தார். மனத்தினால் கருதி எங்கும் மாநிதி வருந்தி தேடி எனைத்தும் ஒரு பொருட்பேரின்றி என்றேன் என்று சொல்லும்படியாக எல்லா இடத்திலையும் கோயில் கட்ட வேண்டும், கோயில் கட்ட வேண்டும் என்று தேடுகிறார். ஆனா அந்த சமயத்துல அவராலே பொருள் திரட்ட முடியவில்லை. இப்ப இருக்கிற கோயிலே நம்மளால காப்பாற்ற முடியல. நம்ம புதுசு புதுசா இன்னும் பல பேர் பல சாமிகள் வேற கண்டுபிடிக்கிறாங்க, கோயில் கட்டுறது வேற விஷயம், சாமிகளே கண்டுபிடிக்கிறாங்க, புதுசு புதுசா சாமிகள் வர்றாங்க. இப்போ இவர் கோயில் கட்ட வேண்டும் பார்த்தார், அவ்வளவுதானே, சிந்தையால் திரட்டி கொண்டார் என்று நம்ம சொல்றதுக்கு கதல் சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப எளிது இது. ஆனா யோசித்து பாருங்கள், நான் உங்க யோசனைக்கு விட்டு விடுகின்றேன். மிக கடினமான விஷயம், ஒரு இடத்துல உட்கார்ந்து நுணுக்கமா ஒண்ணு இல்ல, நீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இப்ப ராஜராஜேஸ்வரமே வச்சுக்கலாமே, அதாவது பெரிய கோயில், பெரிய கோயிலுக்கு போயிருக்கிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ ஒவ்வொரு வாயிலாக சென்று எம்பெருமானுடைய திருமுன்பாக நின்று அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், எவ்வளவு பெரியவனாக இருக்கிறான், அவனை எப்படி பார்த்தோன்னு மனசுக்கு கொண்டு வந்து நினைத்து பாருங்கள், பார்க்கலாம். ரொம்ப கஷ்டம், மனசுல வந்து அப்படியே திரும்பி வந்து நிற்பதில்லை, என்னென்னவோ வந்து நிற்கும். பார்த்த மனிதர்கள் வந்து நிற்பார்கள், பார்த்த பிராணிகள் வந்து நிற்கும், படம் வந்து நிற்கும், சினிமா வந்து நிற்கும், என்னென்னமோ வந்து நிற்கும், பகவான் மட்டும் வந்து நிற்கிறது ரொம்ப கட்டமான காரியம். மனசு ஊன்றினால் மட்டும்தான் அந்த மனசே வந்து நிற்க முடியும். இறைவன் வந்து நிற்கிறார், அதுக்கும் அவன் கருணை தேவை. இப்ப மனத்திலே பார்த்த பொருளே நிக்க மாட்டேன் என்கிறதே, பார்க்காத ஒன்றை கற்பனையினாலே கட்ட வேண்டும் என்று சொன்னால் எப்படி நடக்கும்? நான் பார்த்ததே கிடையாது, நான் வந்து முழுமையாக செய்ய வேண்டும், மனத்தினாலே ஒவ்வொரு பொருளாக செய்யணும். யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும். ஆனா மனிதர்கள் இப்படி மனோவியாபாரம் செய்கிறார்கள். பார்க்காத பெண்ணையோ பார்க்காத ஆணையோ நினைத்து கொண்டு அவர்கள் இப்படி அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது கோபப்படுகிறார்கள். யாருமே பார்க்கல, அடுத்த நாள் ஒரு இன்டர்வியூக்கு போனேன்னு வச்சுங்க, ஆபீசர் இப்படி இருப்பான், இப்படி எல்லாம் நம்ம மனசுல நினைச்சுக்கலாம், இப்படி எல்லாம் நான் சொல்லுவேன், இப்படி எல்லாம் பேசுவேன் அப்படின்னு ஒருத்தம் மானசீகமாக கற்பனை செய்ய முடிகிறது. ஆனால் இறைவனை பற்றிய கற்பனை மிக கடினமாக இருக்கிறது. ஏன்னா மனசு உட்கார்றது இல்லை, நமக்கு அதுல ஆர்வம் இல்லை, அதான் முக்கியமான விஷயம். இப்போ இவர் ஒவ்வொரு பொருளும் அங்கே செய்கிறார், முக்கியம். கோயில் கட்டிட்டான், பெருசா இப்படி இருக்கு சார், இவ்வளவு பெருசு சார், அவ்வளவுதான் சார், அதுக்குள்ள கோயில் கட்டியாச்சு, சிவனை கொண்டு வந்து உள்ள உட்காத்தியாச்சு, ஒரே நிமிஷம் முடிஞ்சு போச்சு, நானும் கோயில் கட்டேன் கிடையாது. இவர் என்ன செய்கிறார், திணை நிதியமெல்லாம் திணைத்துணை முதலா தேடி சிந்தையால் திரட்டி கொண்டார் சாதனத்தோடு தச்சர் தன்மையும் மனத்தால் தேடி நாதனுக்கு ஆலயம் செய் நலம் பெறும் நன்னாட்கொண்டே ஆதரித்து ஆகமத்தால் அடிநிலை பாரித்து அன்பால் காதலில் கங்குல் போதும் கண்படாது எடுக்கலுட்டார் என்று பண்ற காரியம் சாதாரணம் இல்லை. ஒரு இடத்துல தோண்டணும், எவ்வளவு நேரம் ஒருத்தன் தோண்டுவானோ அந்த அளவுக்கு மனசுல நினைக்கிறார். இந்த இடத்துல தோண்டினோம், இந்த இடத்துல குடியாக இருக்கிறது, இந்த இடத்துல மேட்டை நிரப்பினோம், இந்த இடத்துல அவனுக்கு பாலாலயம் அமைக்கின்றோம், இந்த இடத்துலதான் அவனுக்கு கர்ப்பகிரகம் வரப்போகிறது, இந்த இடத்துலதான் கோட்டை மதில் வரப்போகிறது, இந்த இடத்துலதான் துவஜஸ்தம்பம் வரப்போகிறது, பிளான் பண்ணியாச்சு ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல தோண்டணும், தோண்டுவது மனத்தால தோண்டுகிறார், தோன்றதா தோண்டியாச்சு முடிஞ்சு போச்சு, குழி பத்து அடி குழி வெட்டியாச்சு அஞ்சு கிடையாது. ஒவ்வொரு அடி வெட்டுவதற்கும் என்ன காலம் ஆகுமோ அந்த காலம் மனத்தினாலே செய்கிறார். அது இவர் பண்ணல, அவரவர்கள் செய்யக்கூடியவர்களையும் கூட்டி வருகிறார். என்ன இவருக்கு தெரியுமா, இவரை கூட்டி வந்தாச்சு, இவர் கல் தச்சர், இவர் மரத்தச்சர், இவர் இங்கே பொன் வேலை செய்யக்கூடியவர், செம்பு வேலை செய்யக்கூடியவர். ஒவ்வொருவரையும் அழைத்து வந்து அவர்கள் மூலமாக மனத்தினாலேயே அழைத்து மனத்தினாலேயே வேலை செய்ய வைக்கிறார். நான் திருப்பி சொல்றேன், நான் சொல்றது ரொம்ப சுலபம், யோசித்து பாருங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு இல்ல, அதிகபட்சம் ஒரு இந்த புத்தகம் இருக்கிறத இப்படி ஒருத்தன் யாரோ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் உட்காந்து உங்க முன்னாடி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை மனத்தால நினைத்து பாருங்க. போய் வீட்டுல போய் ஒண்ணு இல்ல இப்படி அதை பேசினார், புத்தகத்தை எடுத்தார், பிரிச்சார், பார்த்தார், இப்படி எல்லாம் பேசி பாருங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படி என்ன பண்ணணுமோ அதே மாதிரி பேசி பாரு, யோசித்து பாருங்கள் இது எப்படி வருகிறதுன்னு. மிக கடினமான விஷயத்தை பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார், பரபரப்பு இல்லாமல், அவசரம் இல்லை, ஆத்திரம் இல்லை, ஒவ்வொன்றும் எப்படி எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி எல்லாவற்றையும் கோயில் நிரம்பிட நினைவால் செய்தார்னார். ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறார். ஆனா இப்படி செய்யும் பொழுது முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படி செய்தாரே முழுமையாக செய்து இத்தனாவது நாள் கும்பாபிஷேகம் பண்ண போகிறேன், கும்பாபிஷேகம் மட்டுமில்ல எல்லாருக்கும் ஓலை அனுப்புகிறார் மனத்தாலே, எல்லா பொருள்களையும் செய்திருக்கிறார் மனத்தாலே, எல்லா ஆட்களும் வந்து கூடுகின்றார்கள் மனத்தாலே, எல்லாம் மனத்தால பண்ணால். ஆனா அதே சமயத்துல ராஜசிம்ம பல்லவன் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த கலைஞனும் மிகச்சிறந்த அரசனுமான பல்லவ மன்னன், நீங்க பார்த்திருக்கலாம் காஞ்சிபுரத்துல இருந்து அந்த 1 கிலோமீட்டர்ல அந்த பக்கம் இருக்கும், போய் பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கக்கூடிய விஷயம். கைலாசநாதருடைய கோயிலாக அமைத்திருக்கின்றான். தன்னுடைய புத்தி நுட்பத்தை எல்லாம், அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய சக்தியெல்லாம் செலவழித்து மிகச்சிறந்த ஆலயம் அமைத்திருக்கின்றான். அந்த ஆலயம் அமைத்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் சொல்லி அவனும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்தான், இவரும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்தார், ரெண்டும் ஒரே நாள்ல வந்தது. அவன் வந்து எடுத்தது கும்பாபிஷேகம் வைக்க போகிறோம் என்று சொல்லும் பொழுது அவனுடைய கனவிலே வந்து தோன்றுகின்றார் எம்பெருமான், இந்தவர் நீ வைத்திருக்கக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு நம்மால வர முடியாது, ஏன் ரொம்ப பிஸி, பகவானுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டார், இவர் போல அனுப்பிச்சுட்டார், சொல்லியாச்சு, ஆல்ரெடி புக் பண்ணிட்டார். என்ன எங்களை மாதிரியா புக் பண்ற ஆளா பகவானா, அங்கிங்கனா அப்படி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகி அருளோடு நிற்கக்கூடிய பகவான் கனவுல வந்து சொல்லுகிறாரா, என்ன சொன்னார், நின்ற ஊர் பூச நண்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடாலயத்து நாளை நாம் புகுவோம். நாளைக்கு அங்கே கும்பாபிஷேகம், யாரு அவன் ரொம்ப நாள் பண்ண கோயில், கொஞ்ச நாள் இல்ல ரொம்ப நாள் பண்ண கோயில், அங்கே நான் போறோம், நீ என்ன பண்ணி நாளைக்கு விட்டுரும் இந்த காரியத்தை, நாளைக்கு விட்டுரும், அதுக்கு அடுத்த நாள் வச்சுக்கொண்டாராம். அவன் அரண்டு போயிட்டான், கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டு அருளப் போந்தார் என்று செக்கலார் பெருமான் இங்க பாடுவார். அவன் அரண்டுட்டான், என்னடா அது இப்படி சொல்லுகிறாரு, யார் இது என்று நினைத்து திருநின்று உருவர்றான். அங்க பார்த்தா யாருக்குமே தெரியாது, யாருன்னு கேட்டா அங்க இருக்கிறார் மாசிலா பூசலார் தாம், யார் என்று கேட்டால் ஆசில் வேதியன் இவ்வூரான் என்று சொல்லுகிறார்கள். கோயில் எங்க இருக்கு ஒருத்தருக்கும் தெரியல, கோயில் எங்க இருக்கு யாருக்குமே தெரியாது. ஓடுகின்றான் வெய்ய வேளான் என்று சொல்லும்படியாக அந்த மன்னன் ஓடுகின்றான், கேட்கின்றான், எண்டு செய்யோரும் ஏத்த எடுத்த ஆலயம்தான் யாது இங்கு, அவர் வந்து என்னிடத்துல சொன்னார் கண்ணுதல் அருள் பெற்று நான் வந்தேன், எங்கு நீங்கள் ஆலயம் அமைத்திருக்கிறீர்கள், நாளைக்கு கும்பாபிஷேகமாவே வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொன்னான். இவர் அரண்டாராம், மன்னன் உரைப்பை கேட்ட அன்பர்தான் மருண்டு நோக்கி, என்னையோர் பொருளாக்கொண்டே எம்பிரான் அருள் செய்தாரேன், முன்வரு நிதியிலாமை மனத்தினால் என்ற கோயில் இன்னதாம் என்று அவனுக்கு சொல்லுகிறார். என்னிடத்துல காசு இல்லை ஐயா, அதனால இப்படி நான் மனத்தாலே கோயில் எடுத்தேன் என்று சொன்னாராம். அதிசயிக்கின்றான் மன்னன். ஆக அவர் எந்த அன்பர் சிந்தை செய்தாரோ அந்த இடத்திலேயே ஆலயம் அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹிருதயாதீஸ்வரர் ஒரு வித்தியாசமான இருதயத்தினுடைய அமைப்பிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருதயாலீஸ்வரருடைய கோயிலை அவன் ராஜசிம்ம பல்லவன் எடுப்பிக்கிறான். அன்பரும் அமைந்த சிந்தை அமைத்த சிந்தை ஆலயத்து அரணார்த்தம்மை நண்பரும் பொழுதுசார தாவித்து நலத்தினோடும் பின்பு பூஜனைகளெல்லாம் பெருமையர் பல நாட்பேணி பொன்புரு பொன்புனையை மன்றுளாடும் பொற்களல் நீளர் உக்கார் என்று சொல்லும்படியாக பூண்ட அன்புடைய அன்பு இடையறாத பூசலார் என்று பாடுவார். பொற்றாள் போற்று என்று இங்கே எல்லா இடத்துக்கும் இவர் சொல்ல மாட்டார், சேக்கடார் பெருமான் இதை சொன்னா அடுத்ததுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவார். இங்கே அவரை போற்றி என்று பரவி அடுத்த சரித்திரத்துக்கு சேக்கடார் பெருமான் செல்லுவார். நம்ம சரித்திரத்தை பார்த்தோம், ஆனா தயவு பண்ணி ஒரு காரியத்தை செய்யுங்கள். இந்த திருப்பள்ளி எழுச்சியே நம்ம சிந்தித்தோம், பப்பர விட்டிருந்து உணரும் நின்னடியார் என்று. நம்முடைய வீட்டிலே இருந்தே எம்பெருமானுக்கு பண்ண முடியுதோ இல்லையோ, நம்மிடத்துல சிவலிங்கம் இருக்கோ இல்லையோ, சிவபெருமான் மீது அன்பு கொண்டு ஒரு 5 நிமிஷம் படுக்கையில இருந்து எழுந்திருத்தாலும் சரி, 5 நிமிஷம் என்னன்னையோ யோசிக்கிறோம் காலையில, இருந்து படுக்கையிலே அமர்ந்தாகிலும் அவனுக்கு அபிஷேகத்தை எப்படி பண்ணலாம், அர்ச்சனையை எப்படி பண்ணலாம் என்று எப்படி செய்வார்களோ அப்படி மனத்தினாலே செய்ய முயற்சிக்கலாமே.
0: இப்படி பப்பர விட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்து அறுத்தார். மீண்டும் இதை நினைப்பித்துக் கொள்ள வேண்டும். மனத்திலே மானசீக வியாபாரமாக நினைத்தால், அவனை சிந்தித்தால் பரபரப்பு அரும், மனமானது அடங்கும். அப்படி மனமானது அடங்கினால் பந்தங்கள் போகும். இந்த பந்தங்கள் போகும் பொழுது எனக்கு சொந்தமாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமானே என்று சொல்லக்கூடிய தன்னை வரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல் பின் வணங்குகின்றார் அணங்கின் மலவாடா என்று ஆகும். அப்படி ஆகும் பொழுது இந்த உலகத்திலேயே நம்மாலே இறைவனை நினைந்து மலரக்கூடிய கமலங்களாக நாம் மாற முடியும். அப்பொழுது அந்த இறைவன் நம்மை இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டருள் புரிவான். இதற்கெல்லாம் நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இப்படிப்பட்ட அடியவர்களுடைய சரித்திரங்கள் சிந்தனைகள் என்பதையும் மீண்டும் மீண்டும் சொல்லி நாமும் முயற்சி செய்வதில் தவறே கிடையாது. எப்போ இறைவன் அருள் நமக்கு கிட்டட்டும் என்று வேண்டி முடிக்கவாய.
2: நம சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மானக்கஞ்சார நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: எடுக்கோ கதை இன்றாள் செய்யுளாய்.

அதில்

ആദ്യം ഉയർത്തുണേ ഏ വാളന്ത

உலகறிய விரித்துரைத்த செல்வாமலி குன்றத்தோ

0: மானக்கஞ்சாரநாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். நம் நாட்டிலே பெரியவர்கள் அருளாளர்கள் நிறைய அவதாரம் பண்ணி இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்கள் சேர்த்த பெருமையை காப்பாற்றுவது நம்முடைய முக்கிய கடமை. சேர்த்து வைத்த திரவியத்தை சிதைவுபடாமல் அதை போற்றி காப்பாற்றுவது நம்முடைய முக்கியமான கடமை. அவர்களைப் போல நாம் இனிமேல் சேர்க்க முடியாது. நாயன்மார்களை போல இனிமேல் நாம் எல்லாம் செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. எல்லாம் தியாக மலை, தியாக பொறுப்பு. சிவனுக்காக, சிவனடியாருக்காக எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தார். உயிர் அவர்களுக்கு பெருசல்ல, சிவ கைங்கரியம் தான் பெருசு. உறவு பெருசல்ல, சிவ கைங்கரியம் தான் பெருசு. உற்றாறு பெரிதல்ல, சிவ கைங்கரியம் தான் பெருசு. செல்வம் பெரிதல்ல, சிவ கைங்கரியம் தான் பெரிது. அப்படி வாழ்ந்தாரு நாயன்மார். அதனாலதான் அவர்கள் சரித்திரத்தில அருளாளர்களால புகழப்பட்டு விளங்குகிறார். தன்னை பற்றி பெரிதாக எண்ணினால் அவனை யாரும் புகழ மாட்டார்கள். தன்னை இழந்து சிவனை பற்றி சிவகைங்கரியம் செய்கின்றவர்களை அருளாளர்கள் பெரியவர்கள் போடுவார். அதனால தன்னை இழந்து நின்றவர்கள் நாயன்மார். தன்னை இழந்து என்று சொன்னால் தன்னை பெரிதாக எண்ணாமல் சிவ புண்ணியமே பெரிதென்று எண்ணி அந்த புண்ணியத்தை தனக்கு இடையூறு வந்த காலத்திலிருந்து செய்தவர்கள். தன்னுடைய உயிருக்கு இறுதி வந்த போது கூட சிவபுண்ணியத்தை மெய்ப்புற நாயனாருக்கு விபூதி பெரிதா தெரிஞ்சது, தன் உயிர் பெருசா தெரியும். மெய்ப்புற நாயனாருக்கு வந்திருக்கிறவன் வந்து எதிரினும் தெரியும். அவன் போட்டிருந்த வேஷத்தை பார்த்து, திருநீர் உத்தராகத்தை பார்த்து அது பெருசா தெரிஞ்சு தன்னுடைய உயிர் பெருசா தெரியும். அதுபோல நாயன்மார்களுக்கு சிவபுண்ணியம் தான் பெருசு. தன்னுடைய செல்வம், உயிர், உறவு இதெல்லாம் பெரிது. அதனால அப்படி தியாகம் பண்ணி சேர்த்து வைத்த அந்த சிறப்பை, பெருமையை நாம் நினைந்து போற்றி காப்பாற்றுவது நம்முடைய முக்கியமான கடமை. அதற்காகத்தான் இந்த மாதிரி புராணங்களை கேட்பது, நினைப்பது, முடிஞ்சவரையில் அம்மாலே இந்த புண்ணியங்களை செய்வது. அந்த முறையில இந்த மாதிரி நூல்களை வந்து நாம் தொடர்பு வைத்துக் கொள்ளவில்லையானால் சிவபுண்ணியங்களை செய்ய துணிவு வரா, அதுல அவ்வளவு அன்பு வரா, அன்பு வரா, ஈடுபாடு வரா. அதை கேட்கும் போது அதா அவங்க அவ்வளவு செஞ்சிருக்காங்க, நம்ம இது கூட செய்யப்படாதா என்று எண்ணம் வரும். அவங்க அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்களே, நம்ம இதாவது செய்யப்படாதா என்று எண்ணம் வரும். கேட்கல என்ன, நம்ம உசுறு பெருசா தெரியும், பணம் பெருசா தெரியும், உறவு பெருசா தெரியும், எல்லாமே பெருசா தெரியும், சிவபுண்ணியம் தெரியாது. அதனால இடவிடாது படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி படிப்பது கேட்பது நின்று போச்சுன்னு சொன்னா மன அன்பு வளர்ச்சி குறைஞ்சு. 6 மாசத்துல நெல் விளையும்னா நெல்ல நன்றாக விளையிற வழி தண்ணி பாஞ்சுக்கிட்டே இருக்கணும். 6 மாசத்து நெல்லுக்கு 3 மாசம் தண்ணி பாய்ச்சினா போதுமா? அதனால நீர் பாய்ந்து கொண்டே இருக்கும். நீர் பாய்வது தடைப்பட்டு போனால் நெல் விளைய. அதுபோல நல்ல கேள்வி கேட்பது தடைப்பட்டு போனால் சிவபுண்ணியம் உறுதியா, சிவபுண்ணியம் உறுதியா. அதற்காகத்தான் இந்த மாதிரி இதுக்கு சத்சங்கம் சொல்லு. சத்சங்கம்னா அடியார் கூட்டத்துக்கு சத்சங்கம் சொல்லு. மற்ற கூட்டங்களை துச்சங்கம்னு சொல்றது. இது திருக்கூட்டம், அது நேர்கூட்டம். பெரியாருடைய திருக்கூட்டம் சச்சங்கம் என்று சொல்றோம். அது சச்சங்கிறது வடமொழி. சத்துன்னா நல்ல கூட்டம், நல்ல கூட்டம். ஆகையினாலே அப்படி அடியார் கூட்டம் சிவகுணிய செயல்களிலே ஈடுபட செய்யும், மற்றைய கூட்டம் சிவகுணியத்திலிருந்து விலகு செய்யும். ஒரு கடுமையோட சேர்ந்தமும் இருக்குதா, அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒரு காபி சாப்பிடலாம்னா பரவாயில்ல அப்புறம் சாப்பிடலாம். அதே சமயத்தில் நன்றாக அனுபவிக்க தெரிஞ்சவன் வள்ளத்தன்மையுடையவனா இருந்தா என்ன பண்ணுவான்னா உடனே சாப்பிடலாம். காபி சாதாரணமான விஷயம், சாதாரணமான ஒரு பொருள். கஞ்சத்தனமா இருக்கிறவே சாமானியம் சாப்பிடமா சாப்பிடலாம். வைத்தான் வாய்த்தான் வெறும் பொருள் அது முன்னால் செத்தான் செய்யக்கடந்தது இல்லை. சுந்தரம் சுவாமி உலக்கே உண்டு படைத்து ஈட்டி வைத்து இழப்பார்கள் சொல்லுவார். உலக்குன்னா வீசம்படி, உலக்குன்னா வீசம்படி. ஒரு நாளைக்கு வீசம்படி தான் சாப்பிடுவாங்க. வீசம்படினா புரியுதா எவ்வளவு, 16 அப்புறம் என்னடா பண்றானா எல்லாம் சேர்த்து வைப்பான். அப்புறம் என்ன ஆகும்னா சேர்த்ததெல்லாம் இழந்துட்டு போயிடுவான். ஒரு வரியில் உலக்கே உண்டு, உலக்குன்னா வீசம். அவளை உடனே வச்சுங்களேன் சாப்பிட்டு விட்டு பட்டினியா கிடந்து சேர்த்து வச்சு, அப்புறம் சேர்த்து வச்சது என்ன ஆகும், யாராவது அடிச்சுக்கிட்டு போயிடுவான், இல்லைன்னா இவன் போயிடுவான். இவன் போயிட்டாலும் பொருள் கிடக்கு போவான். உள்ள போதே கொடுக்க வேணும்பார், உள்ள போதே கொடுக்க வேணும். தேகம் உள்ள போதே சொல்லும் நீங்களே செய்ய வேணும், செல்வம் உள்ள போதே தர்மம் செய்ய வேணும். உயிருக்கு ஊதி தரும். அதனாலே அப்படி அந்த தர்மத்தையும் பத்தியையும் இரண்டையும் கண்களாக, இரண்டு கண்களாக போற்றினவர்கள் நாயன்மார். தர்மத்தையும் பக்தியையும், பக்தி மாத்திரம் இருந்தா போதாது தர்மம் இருக்கணும், தர்மம் மாத்திரம் இருந்தா போதாது பத்தியும் இருக்கணும். வானுலகத்துக்கு செல்லுவதற்கு இந்த இரண்டு அவசியம். தானமும் தவமும் தாம் செய்வாராயும் வானவர் நாடு வழிதிருந்ததுமே என்பது அமைவார். அதனால தர்மமும் பக்தியும் ரெண்டு அவசியமா இருக்கும். அப்படி இருந்தவர்கள் தான் நாயன்மார். பக்தியாக இருந்தார்கள், தர்மத்தை செய்தார்கள். அந்த தர்மம் சிவ தர்மம். அப்படிப்பட்ட சிவ தர்மத்தின் பயனாகத்தான் அவர்கள் சிவனும் இருக்கின்ற ஆலயத்தில் சிவனோடு சமானமாக இருந்தார். நாயன்மார்கள் சிவனோடு சமானமாக சிவாலயத்தில் சிவனுக்கு செய்கின்ற உபசாரங்கள் அத்தனையும் அவர்களுக்கு உண்டு. அப்படி இருக்கிறார். எல்லாம் நம்ம ஊர்ல வந்தவங்க தான் நம்ம மாதிரி, வேற ஒன்றும் இல்லை. வானத்தில் திடீர்னு ஆகுதுதாங்க அவங்க நாயன்மார்கள். எல்லாம் நம்ம மாதிரி தான். இந்த கரூர்ல ஒருத்திருந்தாரு, திருச்சியில் ஒருத்திருந்தாரு, மதுரையில் இருந்தாரு, இந்த திருத்தலைவில் இருந்தாரு, திருமங்கலத்தில் இருந்தாரு. புரியுதா, இப்படி எதிர்வார்கள் இருந்தாரு, இப்படி நம்ம நாட்டில்தான் எதிர்காலையில் இருந்தாரு. இப்படி நம்ம தமிழ்நாட்டில தான் நிறைய நாயன்மார் இருந்திருக்கிறார். சோழ நாட்டில் அதிகமா இருந்திருக்கிறார். அதனால அவர்களுடைய பெருமையை கேட்கும் போது அவர்களை போல நாமும் ஏதோ தர்மத்தை செய்யணும்னு மனசு. இந்த ஜென்மத்தில் செய்யாம அப்படியே கட்டி இருந்துட்டானா கூட அடுத்தது கேட்டதுனால அடுத்த ஜென்மத்திலையாவது செய்வான். அந்த கேட்டதனுடைய வாசனை அந்த உயிரோடு பதிந்து, கேட்டதனுடைய வாசனை உயிரிலே பதிந்து. அப்படி மணக்கஞ்சார நாயனாரே சுந்தரமு சுவாமிகள் வள்ளல்னு பாராட்டுறார். மலைமலிந்த தோல் வள்ளல் மணக்கஞ்சாரன் எஞ்சார வாட்டாயன் அடியாருக்கும் அடியேன்னு பாடுறார். மலை மலிந்த தோல் வள்ளல் மணக்கஞ்சார். இவர் கஞ்சாரூர் என்கிற ஊரில் அவதாரம் பண்ணவர். கஞ்சனூர் தான் திருவாடுதுறைக்கு பக்கமா இருக்கிற ஊர், கஞ்சனூருங்கிற ஊர்ல அவதாரம் பண்ணினார். அவர் அந்த ஊரை பத்தி ஒரு அஞ்சு ஆறு பாடல்கள் பாடுறார் சேர்க்கலை. ஊரை ஊர் எல்லா ஊரையும் பாட முடியாது. எல்லா ஊரையும் எல்லா ஊருக்கும் சிறப்பு இருக்குமா பாட? ஊருன்னா எல்லா ஊராகுமா? மனுஷன்னா எல்லா மனுஷனாவாங்க. அதனால அந்த ஊர் சிறப்புடையதுன்னாரு. அது சிவபெருமான் விரும்புவரியினார். சிவபெருமானுக்கு பிரியமானவங்க. மேலாறு செஞ்சடமேல் வைத்தவர் தான் விரும்பிய மேலே இருந்து வந்த ஆற்றை கங்கையை சிவந்த சடையிலே வைத்தவராகிய சிவபெருமானுக்கு பிரியமான ஊர். மேலே இருந்து வந்து செல்லுமா கங்கை, அதே சடமேல வைத்தவராகிய சிவபெருமான். மேலாறு செஞ்சடமேல் வைத்தவர் தான் விரும்பிய விரும்பிய நூலாறு நன்குணர்வார் தாம்பாடும் நூலாறு நன்குணர்வாராகிய புலவர் பெருமக்களாலே, நூல்களை அறிந்த புலவர் பெருமக்களாலே பாடுதற்கு தகுதியுடைய பாடுதற்கு தகுதியுடைய அத்தனை சிறப்பு இருந்தா தானே பாட முடியும். இப்ப சிதம்பரத்தை பத்தி எவ்வளவு பாடுறாங்க, மதுரையை பத்தி எவ்வளவு பாடி இருக்காங்க, திருவாரூரை பத்தி எத்தனை புலவர்கள் பாடி இருக்கிறாங்க, காஞ்சிபுரத்தை பத்தி எத்தனை புலவர் பாடி இருக்காங்க, பெந்தூரை பத்தி யாராவது பாடுவார்களா? என்ன காரணம்? அந்த சிறப்பு இல்லை. அதனாலே அப்படி நூலாறு நன்குணர்வார் தாம்பாடும் உண்மை புலவர் பெருமக்களாலே பாடுதற்கான பெருமையை உடையது. கோளாறு தேன்கூடிய கொடுங்கனியின் சாறு ஒழுகும் காலாறு வயற்கரும்பின் கமல் சாரும் கஞ்சாரும். கோளாறு தேன்கூடிய கோளாறுன்னா கும்பில் இருக்கிற தேன் வந்து புளிய தானே உடைஞ்சு மேலிருந்து ஊற்ற, அதோடு அதால மாமரத்தில் இருக்கிற மாம்பழங்கள் பழுத்து உடைஞ்சு சாறு ஒழுகு, அதற்கு மேல வந்து கருப்பஞ்சாறு வடிய, இப்படி எல்லாம் சேர்ந்து வயலில் ஊய் பாய்ந்து மனம் வீசுதான். அப்படிப்பட்டவங்க கோலாறு தேன்கொழிய கொழுங்கனியின் சாறு ஒழுகும் காலாறு வயற்கரும்பின் கமல் சாரூர் கஞ்சாரூர் அப்படிங்கிறார். அதற்கு மேலே வந்து அந்த ஊர் வளங்களை பத்தி ஒரு நாலு பாட்டு பாடுறாரு. அதிலே பாங்குமணி பலவையிலும் சுலவையிலும் உள மாடம், ஞாங்கரணி துயிர்குடியும் தகிர்குடியும் உள அரங்கம், ஒங்கு தோரணமும் பூரண கும்பமும் உளவால் பூங்கனை வீதியில் அனைவோர் புலமருகும் சிலமருகும். அப்படி அந்த ஊர் பல வகையான சிறப்புகளை உடையது. வயல் வளம், மக்கள் வளம், செல்வ வளம், இதெல்லாம் பெருமையுடைய ஊர். அந்த ஊர் கஞ்சனூர்லதான் அரதத்தர் என்று ஒருத்தர் சிவபத்தர் இருந்தார். அரதத்தர் அரதத்த சிவாச்சாரியார். அவர் வைஷ்ணவ குலத்தில் பிறந்தவர். வைஷ்ணவ குலத்துல பிறந்து சின்ன வயசுலயே அவருக்கு வந்து சிவன் மேலே பக்தி வந்துச்சு. அந்த ஊர்ல பெருமாள் கோயில் இருந்தது. சின்ன வயசுலயே நவம் போடுற வீட்டுல பிறந்து சிவன் மேலே பக்தி வந்துச்சு சின்ன பிள்ளையிலேயே. அதே அவருடைய தாய் இருந்த சுற்றாத்தார் எல்லாம் ரொம்ப கண்டிச்சாங்க. நம்ம வந்து பெருமாளை கும்பிடுறவன், நாமம் போடுறவன், நீ சாம்ப பூசலாமா, சிவனை வணங்கலாமா, நமக்கு அதுக்கு ரொம்ப விரோதமடா அப்படின்னு கண்டிச்சாங்க. அந்த போய கேட்கவே இல்லை. நான் அப்படித்தான் பூசுவேன், உத்தரத்தை போட்டுக்கிட்டு ஊதியை பூசிக்கிட்டு சிவ சிவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி சிவ சிவான்னு சொல்லப்படாதுடா ரொம்ப ஒரு எரிச்சல் வந்து. அதன் பிறகு நீ சிவனே கடவுள் சொல்லிய அதை நிரூபிக்க முடியுமா? அந்த பிள்ளைகள் அப்படி சிவபெருமானே கடவுள் பரம்பொருள் சொன்னா இந்த காட்சியை இருப்பு நாற்காலியில உட்கார்ந்து முக்காலியில உட்கார்ந்து நீ சொல்றான் அப்படின்றான். நல்ல நெருப்புல பழுக்க காய்ச்சி உட்காலியே அதுல உட்கார வச்சு சொல்றாங்க. அதுல உட்கார்ந்து 22 ஸ்லோகம் பாடிருக்கார் வடமொழி. 22 காரணங்களை சொல்லி 22 காரணங்களாலே சிவபெருமானே பரம்பொருள்னு நாட்டியிருக்கார். 22 அது ஸ்லோக பஞ்சக விஷயம்னு வேறு வடமொழி. அது தமிழ்ல மொழிபெய்திருக்கார் சிவஞான சுவாமி. முதல் வரி தசரதம் மதலை தாவித்து ஏற்றலிருந்தார். தசரதம் மதலினார் அவன் லிங்க சிவலிங்கம் தாவித்து பூஜை பண்ணினால சிவபெருமானே பரம்பொருள்றார். தசரதன் மதலை தாவித்தேர்த்தலி உங்க சாமிய கும்பிட்ட சாமி நம்ம சாமி தான். அது மாதிரி 22 காரணம் சொல்லி சிவருமானே பரப்புறது சுலோக பஞ்சக விஷயம்னு வேறு. அந்த வடமொழியில பாடியிருக்காரு, அதை தமிழ்ல மொழி பெய்திருக்காரு சிவஞான சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புள்ள ஊர் அந்த இருப்பு சுட்ட நெருப்புல காய்ச்சினா இருக்காலே அவ்வளவு ஒன்றும் பண்ணல. அது உட்கார்ந்துதான் அந்த 22 சுலோகம். அப்படிப்பட்ட ஊர் அந்த ஊர். அதிலே இந்த நாயனார் அவதாரம்
1: குருக்களையே சீடர்.
0: குருக்களை இருக்க அந்த வேளாளர் குரு. இப்ப அப்பூதியடிகள் ஐயர், அவருக்கு குரு வேளாளர் திருநாவுக்கு. இங்கே சாதி இல்லை, ஞானம்தான். சாதி இல்லை, ஞானம் தான். இப்ப பணம் எப்படி பெருசோ, இப்ப பணம் இருந்தா அவனுக்கு சின்ன சாதி சொல்றது இல்லை. பணம் இருக்கிறவன் பெரிய சாதி, இல்லாதவன் சின்ன சாதி. பணம் இல்லை சின்ன சாதி. இப்ப அவ சொன்னா தெரியாம இட்டாரு பெரியாரு இடாதாரு இல்லத்தூர்னா அவன் சாதி இரண்டுடைய வேறு இல்லை. சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறைமையின் நெறிமுறையின் மேதினில் இட்டாரு பெரியார் தர்மம் செய்தவன் பெரியவன் இடாதார் இடிவுல தர்மம் செய்யாதவன் கருமி இடிவுலத்தார் பட்டாளி உள்ளபடி எல்லாம் இப்ப ஒத்துக்காது. பணம் உள்ளவன் பெரிய சாதி, பணம் எல்லாருமே சின்ன சாதி. அது போல வந்து நாயன்மார்கள் ஞானத்தை பெரிதாக ஞானத்தான் பெரிய ஞானம் தான். அப்படியே வேளாளர்களுக்கு அவதாரம் பண்ணினார். அவருடைய பெயர் அந்த ஊர் பெயர் கஞ்சாருங்கிற ஊர்ல ஊருனால ஊரால பெயர் வரும் மானக்கஞ்சார். அவரை பத்தி ஊர் பாட்டு சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, ஒருத்தரை சொன்னா அவர் எப்படிப்பட்டவர் சொல்லணும் இல்ல, எப்படிப்பட்டவர் சொல்லணும் இல்லப்பா. அவரு பணிவுடைய வடிவுடையார். பணிவுடைய வடிவுடையார்னா இந்த வடிவத்திலேயே தெரியும். சில பார்த்தாலே அப்படி அந்த பணி இல்லாம அப்படி நிமிர்ந்தே இருப்பான். அந்த பேச்சு நட முகபாவனை எல்லாமே அந்த அடக்கம் தெரியாது. அடக்கம் இருக்க ஆணவம் நன்றாகவே வெளிப்பட்டு தெரியும். நட உடைய பாவனை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ கடவுளே அப்படி இருப்பான். அரிசி உள்ள நெல் எப்படி இருக்கும், பணியுமா என்றும் சிறுமை அணியுமா தன்மை சிறியவர்கள் ஏதாவது சின்ன காரியம் செஞ்சிருந்தா கூட பெருசா சொல்லிக்குவான். பெரியவங்க பெரிய காரியம் இருந்தாலும் சொல்ல மாட்டான். அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு இவன் வந்து ஆள் கிடைச்சா போதும் தன்னுடைய உரிமையை அள்ளி ஓடிக்குவான். உரிமை செய்யாம கூட பெரியவர்கள் செய்தது சொல்ல மாட்டார். இந்த நம்ம கந்த புராணத்துல வீரவாகலே ஒரு தூது போனார்ல இலங்கைக்கு, தூது போய் அங்க செய்த காரியம் சாத்தியமான காரியம், யாரும் செய்ய முடியாத காரியம். சூரபிரமணனுடைய அவ்வளவு பெரிய குடும்போலரசா இருக்கின்ற சூரபன்மன் நாட்டிலே போய் இலங்கையில போய் இப்ப என்ன இலங்க சூரபன்மன் இருந்த போது இலங்கையை தோறையா யமன் போக அஞ்சுவாரு. யமனுக்கே உத்தரவு தெரியும் இல்ல யாரு யமனுக்கு இந்த நகரத்துல வேலையே இருக்கிறார். வந்தேன்னா உன்னை தொடர்ச்சி யமன் சூரிய கிளைமேட் கணக்க டிகிரி வெயிலுக்கணும். கணக்க எந்த அளவுக்கு இங்கே எங்களுக்கு வெயில் வேணும் அந்த அளவு கிடைக்கிற டிகிரி கூட அடிச்சுன்னா தொடர்ச்சி போய் சூரியன் அதான் பயலை பிடிச்சி கட்டில் கல்ல கட்டி போட்டார். சின்ன பயல டிகிரி கொஞ்சம் கூட வந்துருச்சு. உடனே போனா சூரியன் பிடிச்சி கட்டு கல்ல கட்டி போட்டு அவன் பண்ணது போன. அப்படிப்பட்ட அந்த ஊருக்கு வீரவாகலை ஒரு தூது போய் தூதாக போய் செய்த காரியம் அபாரமாக எத்தனை அசுரர்கள் எதிர்த்தார்கள். அத்தனை பேரையும் சிங்காரம் பண்ணி சூரபன்மனுக்கு முன்னாலே சிம்மாதனத்துல உட்கார்ந்து தூது போனவன் சிம்மாதனத்துல உட்கார்ந்து பேசினாங்கிறது வரலாறு எதுவும் கிடையாது. தூது போனவன் நின்றுகிட்டு தானே பேசணும். அதுவும் நன்மாதி மன்னன் 1008 ஆண்டவங்களுக்கு தலைவன். தூது போனவன் பயந்துகிட்டு தானே பேசணும் இல்லையே. அவன் இடத்துல போய் முன்னால நிக்கிறதா சூரபன்மனுக்கு அசுரனுக்கு முன்னால போய் நான் முருகப்பெருமானுடைய தம்பியும் தூதுவன்னு சொல்லிக்கிட்டு நிக்கிறதான்னு நினைச்சாரோ நினைக்கலையா, அந்த நினைப்பு முடியறதுக்குள்ளே சிம்மாதனம் வந்து இறங்கிருச்சு. அவன் சிம்மாதனத்துக்கு மேல உசரம். அப்படி காரியங்களை பண்ணி எத்தனையாசுரம் எல்லாம் இருந்துகிட்டு அவன்கிட்ட சுவாமியுடைய பெருமை எல்லாம் அவன்கிட்ட எடுத்து சொல்லி அவன் கேட்காம போனபடினால வேலாயுதம் வருமிடா சாக்கிரத ஆனந்தம் வந்துட்டார். அப்படி வந்தாலும் ஒண்ணுமே முருகட்ட சொல்லலையா, முருகட்ட ஒண்ணுமே சொல்லலையா, போனே அவன் சொன்னாலும் கேட்கல. அப்படின்னா இவ்வளவு காரியங்களை படிந்தவர்
1: முடியும். கந்த புராணத்துல இந்த புராணம் போல எந்த புராணம் இருக்கா? அது உங்களுக்கு குறித்து வச்சிருந்த முடியினாலே கந்த புராணம் எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்தவும் அப்புறம் நீ அவங்க செய்த செயலெல்லாம் ஒண்ணுமே சொல்லலையாப்பான்னாராம். தேவரின் அருளாலே சில காரியங்களை செய்தேன்னாராம். அப்புறம் முருகன் அருளாலே, முருகப் பெருமான தேவரின் அருளாலே ஆயன. அது போல பெரியவர்கள் தான் செய்ததை புதுசா சொல்ல மாட்டாங்க. சிறியவர்கள் செய்யாமலே சொல்லி செய்யாமலே நான் செய்வோம். அதனால மணி இவர் வடிவமே பணிகூட வடிவு சேனாதிபதி. சும்மா சாதாரண நாள் அல்ல,
2: அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
3: நேசர் அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட சேராதி நின்ற பெருங்கருணை பேராரே. நேச அருள் புரிந்து ஆன்மாக்களுக்கு இறைவன் அருள் புரிகிறான், இரக்கம் காட்டுகிறான். அருள் என்பது இரக்கம். எதனாலே அந்த இரக்கத்தை காட்டுகிறான்? நேசம் என்பது அன்பு. அன்பின் காரணமாக இறைவன் உயிரிடத்திலே அன்பு வைக்கிறான். அந்த அன்பின் காரணமாக அருளை வழங்குகிறான். அன்பு என்பது தன்னிடத்தில் இருக்கிற பொருளை பிறருக்கு வழங்குவது என்பதை முன்னே ஒரு தடவை விளக்கியிருக்கிறேன். அன்புடையார் என்பவர்கள் என்பையும் பிறருக்கு கொடுப்பார்கள். ஆகவே இறைவன் அன்பே சொரூபமானவன், அன்பே வடிவமான அன்பும் சோமும் இரண்டன்ப அறிவிலார். ஆனா அன்பே சோமாவது ஆறுமறிகளார். சிவமும் அன்பு ஒன்றுதான். ஆகவே இறைவன் தன்னிடத்தில் இருக்கிற நேசம்னா அன்பு. அன்பின் காரணமாக தன்னிடத்தில் இருக்கிறதை ஆன்மாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதுனாலே ஆண்ட உண்டத்திலே பேரின்பம் இருக்கிறது, ஆத்மா கடத்திலே இன்பம் இல்லை. அந்த இன்பத்தை இறைவன் கொடுக்க வருகிறான், அதனாலே அவன் அன்பன். அன்பத்தினாலே கீழே கிடக்கிற உயிரை இப்ப மேல் தூக்கிதான் இன்பத்தை கொடுக்கணும், நேரம் உடனே கொடுத்துட முடியாது. அப்போ பாசத்தோடு கலந்து இருக்கிற உயிர்களை பாசம் நீக்கி தூய்மையாக்கி இன்பத்தை கொடுக்கணும். அப்ப தூய்மை ஆக்குவதற்காக கருணாமூர்த்தியாக அருள் சொரிந்து கீழ் இறங்கி வருகிறான். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட. அப்படி கீழிறங்கி வந்தவன் மனதுக்குள் புலப்படுகிறான். ஒவ்வொரு ஆத்மாவினுடைய மனதுக்குள்ளும் ஆண்டவன் புலப்பட்டு அந்த மனத்துக்குள்ளே இருக்கிற வஞ்சகத்தை அறுக்கிறான். ஒவ்வொருடைய மனத்திலும் மாயையினாலே அறியாமை புகுந்திருக்கிறது. வஞ்சகம், கொடுமை, தீமைகள் நிறைந்திருக்கின்றன. அந்த நெஞ்சத்தில் இருக்கிற கொடுமையை அவன் நீக்குகிறான். நெஞ்சத்துக்குள் இருந்து அந்த நெஞ்சத்திலே இருக்கிற அடுக்கு முதலியவற்றை அவன் அகற்றுகிறான். நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. அதன் பிறகு அந்த நெஞ்சத்தில் இருந்தபடியேயே அவன் தன்னுடைய கருணை பேராற்றை திறந்து விடுகிறான். அவனுடைய காருண்யம் பெரிய ஆறாக, திருவுருள் ஆறாக பெருகி ஓடு வருகிறது. அது பற்றாது வருகிறது. அதான் பேராது நின்ற. தேர்தல் என்றால் நின்று போதல், பேராது என்றால் நிற்காமல் ஓடி வருகின்ற வெள்ளமாக உள்ளத்திலே அவனுடைய திருவருள் கருணையானது தொடர்ந்து ஆன்மாவுக்கு கிடைக்கச் செய்கிறவனாக இருக்கிற கருணை பேராறு. ஆகவே கருணா சமுத்திரம் அல்லது கருணை காருண்யம் என்பது அவனுடைய தடத்தில சொரூப இலக்கணம். ஆரா அமுதே அளவிலாப்பெம்மானே, ஆரா அமுதே செவிட்டாமல் அங்கம். எவ்வளவுதான் அவனை அனுபவிச்சாலும் போரும் என்று நாம் சொல்ல முடியாது. செவிட்டாமல் அதை உண்டு கொண்டே இருப்போம். ஆரா என்பது செவிட்டாக. நாம் சாப்பிட்றதும் அமுதுதான், ஆனா கொஞ்சம் சாப்பிட்டா தெகுக்கும், போதும்னு சொல்லிடுவோம். ஆனா இறைவன் கொடுக்கக்கூடிய பேரின்பம் போதும் என்று சொல்லப்படுவதே இல்லை. அது காலவரை இல்லாமல் தொடர்ந்து அனுபவிச்சு கொண்டே இருக்கலாம், தவிட்டவே தகட்டார். ஆரா அமுதே அது சுகரூபம், அதுதான் அவனுடைய சொரூப இலக்கணத்துல. ஆரா அமுது என்பது சுகம், சுகம் என்பதுதான் பேரின்பம். சுகரூபம் என்ற அவனுடைய சொரூப இலக்கணம் சொல்லுகிறார். அளவிலா பெண்மானே, அவனை அளவிட முடியாது, அளந்து பார்க்க முடியாதுன்னு. எந்த பொருளையும் அளப்பதற்கு ஒரு அளவு கருவி உண்டு. நெல் அளக்கணும்னா அதுக்கு மரக்கால்னு ஒரு கருவி வச்சிருக்கிறோம். வேறொரு பொருளை திராட்சை போட்டு அடிக்கணும்னா அதுக்கு படிக்கல்னு ஒரு கருவி வச்சிருக்கிறோம். ஆக அளப்பதற்கு என்று ஒரு கருவி இருக்கிறது. அந்த கருவி இருக்க அந்த கருவிக்கு மானம் என்று பெயர். மானம் என்பது அளவு கருவி என்று பெயர். அத பிரமாணம் என்று சொன்னால் சரியான அளவு கருவி. ஆகவே இறைவனை அளப்ப

பிரமேயம். இடவன் பிரமேயமானா இல்ல, இறைவன் ஒன்றால் அளக்க முடிந்தால் பிரமேயம், எதனால அளக்க முடியாது அதனால் அப்பிரமேயம். அளக்கப்படாதவன், அளக்கப்படாமை என்பது அவனுடைய சொரூப இலக்கணம். அளவிலா பெண்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானேயே. இந்த இறைவன் இருக்கிறானே, ஒரு உயிருக்குள்ள இருந்து இன்னொரு உயிருக்குள் இல்லாதிருக்கிறானா என்று கேட்டால் கிடையாது. எல்லா உயிருக்குள்ளும் அவன் இருக்கிறான். அப்படி ஒன்றிலிருந்து ஒன்றில் இல்லை என்று சொன்னால் இறைவனுடைய இலக்கணம் தப்பா போகும். அதாவது இறைவன் பூரணமானவன், எங்கும் வியாபித்திருப்பவன் என்று சொல்ற இலக்கணம் தப்பா போகும். ஒருத்தன் உள்ளத்துல இல்லை இறைவன்னா, அப்ப அந்த இடத்துல இல்லாதவன் என்று குறை ஏற்பட்டு இறைவனுக்கு தப்பு வரும். நல்லவனோ கெட்டவனோ நினைக்கிறவனோ நினைக்காதவனோ எல்லார் உள்ளத்திலும் அவன் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் நினைக்காத உள்ளத்தில் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஓராதார் நினைக்காதவர் உள்ளத்து மனத்திலே ஒளிக்கும், அவனுக்கும் தெரியாமல் ஒளிந்து கொண்டிருக்கார். அவன் கடவுள் இல்ல, கடவுள் இல்லைன்னு சொல்றான், கடவுள் நினைக்கிறதே இல்லை, ஆனா உள்ளத்துல இருக்கான். எப்படி இருக்கான்? அவனுக்கும் தெரியாம ஒளிந்து கொண்டிருக்கிறான். நமக்கெல்லாம் நாம் கடவுள் உண்டு என்று நம்புகிறதுனால நமக்கு உள்ளத்துல ஒளிக்கிறது இல்லை, வெளிப்பட்டு வர்றான். ஆனா இறைவன் அவர்களுக்கு என்ன பண்ணுகிறான்? ஒளித்து ஒளிந்து போகிறான், மறைந்து போகிறான், மறைந்து இருக்கிறான். விறகிற்கு விறகுக்குள் நெருப்பு உண்டு என்று நாம் நம்புகிறோம். ஆனால் சாதாரணமாக இருக்கு, இந்த விறவை தூக்கி தூக்கி பார்த்துட்டு இதுல ஒண்ணும் நெருப்பு இல்லைன்னு தூக்கி போட்டுடுறான்னு வச்சுங்க. ஏன்னா அவனுக்கு அவ்வளவுதான், அவனுக்கு அனுபவம் இல்லை. இந்த விறகை எரிய விட்டா இதுல இருந்து நெருப்பு வரும், ஆகவே இந்த விறகுதான் நெருப்பாகுது, இந்த விறகுக்குள் நெருப்பு இருக்கிறது என்பதை அவனால் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் விறகுக்குள் நெருப்பு எப்படி மறைஞ்சிருக்கோ அதுபோல இறைவன் மறைந்திருக்கிறான். ஒன்றில்லை, மூணு விதமா மறைஞ்சிருக்கிறான். ஓராதார் என்பது மூணு விதமான நிலைமை உடையவர்கள். அதுல மூணு விதமான நிலையில ஒருத்தனுக்கு சுத்தமா தெரியாது, ஒருத்தனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஒருத்தருக்கு நல்லா தெரியும். அதைத்தான் நம்முடைய திருநாவுக்கரசர் சொல்லி இருக்கிறார். விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றோழன். இந்த ரெண்டு இடத்துல மறைகிறான். விறகில் தீயினன் விறகுக்குள் தீ போல் மறைந்திருக்கிறான், பாலில் படு நெய் போல், பாலுக்குள்ளே நெய் இருப்பது போல மறைந்திருக்கிறான். ஆனால் மாமணி சோதியான் மணிக்குள்ளே ஒளி போல பிரகாசிக்கிறான். ஓராதவராகிய ரெண்டு பேருக்கு உள்ளத்திலே இனி மணியை பூமியிலிருந்து வெட்டி எடுக்கிறோம். வெட்டி எடுக்கும் போது மேல பார்த்தா அழுக்கு இருக்கும், உள்ளே மாணிக்கம் இருக்கிறது, ரத்தனம் இருக்குன்னு சாதாரண ஆளுக்கு தெரியாது. அப்போ ஒளி மறைஞ்சிருக்கு. அதை கொண்டு பட்ட தீட்டுறவங்கிட்ட கொடுத்தோம்னா அவன் பட்ட தீட்டு விட்டான், அப்புறம் பல வழங்குது. அப்ப அந்த மணிக்குள்ள ஒளி இருக்குங்கிறது கூட எடுக்கிற காலத்துல மணியில ஒளி இல்லை, பட்ட தீட்டப்படி வரும். அவன் மூணு விதமான பக்குவர்கள், ரொம்ப அதமமா இருக்கிறவர்கள், மத்தியமமா இருக்கிறவர்கள், கொஞ்சம் துரிதமாக இருக்கிறவர்கள், உத்தமராய் இருக்கிறவன். மூணு விதமான பக்குவத்தார் மூணு பேருக்குமே மறைந்திருந்து வெளிப்படுகிறான். அதை இங்கே சொல்றார். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும், உணராத ஒரு உள்ளத்திலே ஒளிக்கும், மறைந்திருந்து பிறகு அவருக்கு பக்குவம் வருகிற காலத்திலே ஒளியானே ஒளியாக வெளிப்படுகிறவன். விறகாயிருக்கிற போது நெருப்பு தெரியல, விறகை எரிய விட்ட பக்குவம் வந்த பிறகு விறகுக்குள் இருக்க நெருப்பு வருது. அதுபோல் நம் உள்ளத்திலே ஓராமை இருந்த காலத்திலே ஒளிந்திருந்தான், ஒளிந்திருந்தவன் பக்குவம் வந்த போது ஒளி பிரகாசமாக வருகிறான். ஒளிக்கும், அந்த இடத்துல ஒளித்தல் என்பது மறைதல். ஒளியானே பிரகாசமானவன், ஒளிந்திருந்து பிறகு பிரகாசமாக வருகிறவன். ஆகவே ஒளிங்கிறது அவனுடைய சொரூப இலக்கணம், அதாவது ஜோதி சுரூபம் என்பது. நீராய் உருக்கி என்னார் உயிராய் நின்றானே. உருக்குகிறவன், உருக்குதல் என்பது நெகிழ்ந்து போதல். கல்லா இருக்கிற போது கெட்டியா இருக்கு, அது வெண்ணெய தொட்டு பார்த்தானா அது மாதிரி கல்லு போல கெட்டியா இல்ல, குழ குழங்குது. அதுவே சூடாக்குன அப்படியே எண்ணெயா உருகி ஓடுது. அப்ப உள்ளம் என்பது பாறை, அந்த பாறை வெண்ணெய் போல நெகிழ்ந்து பிறகு அந்த வெண்ணெயிலிருந்து உருகி பிறகு நெய் போல உருகி ஓடும், தண்ணி மாதிரி உருகி ஓடும். படிக்கட்டியா இருந்து பிறகு தண்ணியா உருகி ஓடுவது போல நெஞ்சத்தை அவன் உருக வைக்கிறான், தண்ணீராக உருக வைத்து விடுகிறான் என்று சொல்லுகிறார். நீராய் உருக்கி தண்ணீராக என் நெஞ்சத்தை உருகச் செய்து

0: என் உள்ளத்துக்குள் பொருந்திய உயிராக, உயிருக்குள் உயிராக நின்றவன். நம்முடைய உடம்பு உடம்புக்குள் உயிர், உயிருக்குள் உயிர், உயிர் உயிருக்குள் உயிராயிருப்பது இறைவனுடைய சொரூப இலக்கணம். அது பரமாத்மன் என்று சொல். நம்முடைய உயிருக்கு ஆத்மன், ஆத்மாவுக்குள் ஆத்மாவாயிருக்கிறான் இறைவன், அவனுக்கு என்ன பெயர்னா பரமாத்மன் என்று பெயர். பரமாத்மன் என்று சொல்கிற சொரூபம் அவனுடைய ஒரு தன்னியல், இறைவனுக்கே ஒரு இயல்பு. நாம் அதுவே போக முடியாது, நம்ம உயிருக்குள் இன்னொரு உயிரா போக முடியாது. ஆனா ஆண்டவன் நம் உயிருக்குள் உயிராக வருவான், அது பரமாத்மன். உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இது நிரல் நிறை என்பார்கள். இதை ரெண்டு சொல்ல ஒன்னோட கூட்டி அர்த்தம் பண்ணுங்க. இன்பமும் துன்பமும் இல்லானேன்னு படிச்சா இன்பம் கிடையாது துன்பம் கிடையாதுன்னு சில பேர் அர்த்தம் சொல்வார்கள். இறைவனுக்கு ஒன்றை சுவிக்கிற போது அவன் மகிழ்கிறவன் இல்லை, ஒன்றை அனுபவிக்கிற போது கஷ்டப்படுகிறவன் அல்ல, ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம் சொல்லுவார்கள். அது இறைவனுக்கு பொருந்தும். ஆனால் உள்ளானேன்னு இருக்கேன், அப்ப இன்பமும் உள்ளவன் துன்பமும் உள்ளவன் வரும். முதல் ரெண்டு வரியில இன்பமும் துன்பமும் இல்லானேங்கிற வரல வேணா நமக்கு சரியா வரும், உள்ளானேங்கிறதுல வரும்போது தடுமாறு. அதுக்காக இதை இப்படி படிக்கக்கூடாது. இப்ப எப்படி அர்த்தம் பண்ணணும்னா, இன்பமும் உள்ளானே துன்பமும் இல்லானே. இன்பம் என்பது அவனிடத்தில் இருக்கிறது நாம் போய் பெறுவதற்காக, ஆன்மாவாகிய நமக்காக வச்சிருக்கான். அவன் அந்த இன்பத்தை சுகிப்பதில்லை. ஆண்டவனிடத்துல இன்பம் என்ற ஒரு பொருள் இருக்கு, அந்த இன்பத்தை அவன் அனுபவிக்கிறது கிடையாது, அந்த இன்பத்தை நமக்காக அவன் வைத்திருக்கிறான். ஆக நம்பொருட்கு அவன் இன்பத்தை உடையவனாக இருக்கிறான். இன்பம் உள்ளானே இன்பத்தை உடையவன். அதனால்தான் ஞானசம்பந்தர் சொன்னார், நன்றுடையானை, நன்று உடையவன் இன்பத்தை உடைத்தாயிருக்கிறான். இன்பத்தை அனுபவிக்கிறவன் சொல்ல, இன்பத்தை பெற்று இருக்கிறான். எதுக்கு நமக்கு கொடுக்கலாம் வச்சுதான் தயாரா. அதே சமயத்துல அந்த இறைவன் என்ன இல்ல, தீயதீலானை நன்று உடையான், தீயது இலான், தீமை வண்டத்துல கிடையாது, யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான், எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வான். கடவுள் செய்வது அத்தனையும் நன்மையே. ஏன் கடவுள் நன்மைங்கிறீங்க, யமனை உதைச்சார், முப்புறத்தை அழித்தார், இப்படி எல்லாம் சொல்ற மன்மதன் நினைத்து கண்ணால் சுட்டரித்தார், அப்படி எல்லாம் புராணம் படிக்கிறமே, அப்ப இறைவன் தீங்கு செய்யவில்லையா அப்படின்னு கேட்டா இல்லைங்கிறான். அதெல்லாம் நம்முடைய சாஸ்திரப்படி என்ன சொல்வார்கள், அது கெட்டவர்களை திருத்துவதற்காக செய்த தண்டனை. மறுபடியும் அவனை வாழ்விக்குள்ளானே துன்பமும் இல்லானே, இன்பம் உள்ளான் என்பது நன்றுடையானே என்று சொன்ன நன்றுடைமை. துன்பம் இல்லானே, துன்பம் இல்லான் என்பதற்கு தீயதிலான், தீயதின்மை என்று சொல்லுகிற சொரூப இலக்கணம். அன்பருக்கு அன்பனே, அவன் அன்பன், அன்பருக்கு அன்பன். அப்ப அன்பர் இல்லாதவருக்கு அன்பில்லாதவன் ஏகம். ரொம்ப சரமான வார்த்தைகள் இதெல்லாம். தர்க்க ரீதியா போகும்போது ஒண்ணுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். நம்ம இறைவனிடத்துல அன்பு வச்சா நம்ம இடத்துல கடவுள் அன்பானம் ஏத்துக்கிறாருன்னு சொல்லும்போது இனிக்கும். இதே வார்த்தையை ஒருத்தர் பெறற்ற அன்பாகி இருக்கிற உங்களுக்கு இறைவன் நல்லவன், அன்பு இல்லாத இன்னொருத்தருக்கான அவனுக்கு கெட்டவனா அப்படின்னு கேட்டா அவனுக்கும் கெட்டவன் கிடையாது. எல்லாருக்கும் கடவுள் பொது, ஒரே நீதியா ஒரே நியாயம்தான் செய்யறவன். அப்படியான ஏன் அன்பருக்கு அன்பனே என்று சொன்னார்னா, அன்பரா நெருங்குகின்ற போது அவனும் அன்புடையவனாக வந்து இன்னும் சீக்கிரம் நம்மளை இழுத்து கொண்டு போக பாக்குறான். தீயவனாய் இடத்துல அவன் கொஞ்சம் தாமசமா வர்றான், அவ்வளவுதான். தீயவனை விட்டுறது கிடையாது, தீயவனையும் கடைசி ஏற்ற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய கருணை. சகல ஆன்மாக்களையும் நன்னெறிப்படுத்த வேண்டும் என்பது ஈஸ்வரனுடைய ஒரு சங்கல்பம். ஈஸ்வரனுடைய எண்ணம் என்ன, எல்லா ஆத்மாக்களையும் தூய்மைப்படுத்த வேண்டும், கெட்டவனையும் நல்லவனாக்க வேணுங்கிறதான். கெட்டவனை விட்டுணுங்கிறது அவனுடைய எண்ணம் இல்லை. அன்பருக்கண்பன்கிறது கொஞ்சம் அன்பா வந்துவிட்டா அவர்களுக்கு சீக்கிரம் அவர்களை அற்றுக்கோட அழைச்சிக்கிட்டு போகிறவன் என்பதுதான் பொருளை தவிர, தீயவருக்கு கெடுதி செய்கிறவன் என்று இதிலிருந்து பிறக்கக்கூடாது. அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமாக நீ இருக்கிறாய், யாவையுமாய் எல்லா பொருளுமாக ஆகிறாய். ஆனால் அல்லையுமாம், அவற்றுக்கு அவை அல்லாதவையாயும் நீ இருக்கிறாய் என்று சொல்ற. எல்லா பொருளும் அவன் இருக்கிறான், ஆனால் அவன் இருக்கிறானே தவிர அந்த பொருள் அல்ல. இப்ப தண்ணீருக்குள் இறைவன் இருக்கிறான்னா அவன் தண்ணீர் அல்ல, தண்ணீர் வேறு அவன் வேறு. கல்லுக்குள் இறைவன் இருக்கிறான்னா கல்லே அவன் அல்ல, கல் வேறு அவன் வேறு. அதுபோல இந்த உலகத்தில் உள்ள சர்வ பொருள்களிலும் அவன் இருக்கிறான், ஆனால் அந்த பொருள் அல்ல, அதற்கு அப்பால் பட்டவனாக அந்த பொருளுக்குள்ளேயே இருந்து இயக்குகிறான். அந்த பொருளை இயக்குகிறவனாக உள்ளே சக்தியாக இருக்கிறானே தவிர அந்த பொருளாகவும் இருப்பதில்லை. ஏன்னா அந்த பொருள் அடியும், ஆண்டவன் அடிய மாட்டான். அதனாலதான் அவன் அல்லையுமாயின்னு சொல்லி ஆகணும். எல்லா பொருளா இருக்கிறான்னு சொல்லிவிட்டால் எல்லா பொருளும் அழியும், அதுபோல கடவுள் ஆய்வார்னு வந்துடும். அதனாலதான் எல்லா யாவையுமாய் அல்லையுமா, எல்லா பொருளுமாவும் காணப்படுவான், ஆனால் அதை அழிவது போல அவன் அழிவதல்ல, அதற்கு அப்பால் இருக்கிறவன் என்று சொல்கின்ற சொரூப இலக்கணம் பேசுகிறார். சோதியனே துன்னிருளே, சோதியன் துன்னிருள், ஒளிவிடுகிறவன் இருட்டாய் இருக்கிறவன். கடவுள் ஒளியாயிருக்கிறான், இருட்டாய் இருக்கிறான். ஒளியாயிருக்கிறான்னா கடவுளை யார் அறிந்து பக்தி மார்க்கத்திலே போகிறார்களோ அவளுக்கு கடவுள் தெரிகிறார். தெரிகிற போது அவன் ஒளியாக இருக்கிறார். கடவுளை நம்பாதவருக்கு கடவுள் இல்லைன்னு நினைக்கிறதுனாலே கடவுள் மறைஞ்சிருக்கிறார். மறைஞ்சிருக்கிறதுனாலே அவன் இருளாயிருக்கிறான். அவன் ஒளி, அவன் ஒளியே தவிர இருளே அல்ல. கடவுளுடைய உண்மையான சொரூபம் என்ன என்று கேட்டால் ஒளி, ஞான ஒளி. அப்ப ஒளியாயிருக்கிறவனை இருளேன்னு சொன்னதனுடைய கருத்து என்னவென்றால், அறியாதவர்களுக்கு புலப்படமையினாலே இருள் என்று சொல்லப்பட்டது. ஆனா இருள் அல்ல, இறைவன் இருளாகாம். அது யாருக்கா சொல்லப்பட்டது என்றால், அவனை தெரிந்து கொள்ளாதவருக்கு இருபோல் மறைகிறான் என்ற கருத்துக்காக சொல்ல. தோன்றா பெருமையனே, இவ சோதியனே துன்னிருளேன்னு சொன்னா ஒன்றுக்கொன்று முரணா சொல்றீங்களே, ஒன்னு சோதியனா இருக்கணும் அல்லது இருளா இருக்கணும், இதுதானே நியாயம். நீ ரெண்டு அவனுக்கு இருக்குன்னு பேசிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ற, அதுதான் உனக்கு தோன்றாது, இது விஷயம் உங்களுக்கு புறப்படாது. சாதாரண அறிவுல வச்சு நீ கேட்டீங்கன்னா இப்படித்தான் கேட்ப. அதாவது அவன் ஒன்று ஒளியா இருக்கணும், ஒன்று இருளா இருக்கணும், ரெண்டுமா இருக்கிறான்னு சொல்றீங்களே, இது எப்படி முடியும்? இது எங்களுக்கு விளங்கலேன்னா உங்களுக்கு விளங்காத பொருளா அவன் இருக்கிறான். இந்த ரெண்டு விஷயமும் விளங்காதுதான் இருக்கும். அதாவது ஒரு இருட்டுல ஒரு ஆண்டை வந்ததுன்னா அந்த ஆண்டைக்கு இருக்கிற பொருள் எல்லாம் கண்ணு தெரியும். அதே இருட்டுல பூனை வந்ததுன்னா அதுக்கு எல்லாம் தெரிஞ்சு தெரியுது, ஆனா நாம் அந்த இருட்டுல வந்தா ஒண்ணு தெரியல. அப்போ ஆண்டைக்கு அந்த இடத்துல ஒளியா தான் இருக்கிறான். அந்த இடத்துல எல்லா பொருளும் காட்டக்கூடிய ஒளியா இருந்து எல்லா பொருளையும் அதுக்கு விளக்கி கொண்டிருக்கிறான். அது போல பூனை வந்தாலும் கண்ணுக்கு எல்லா பொருளும் தெரிவிக்கிற ஒளியா இருக்கிறான். நாம போனா தெரியாதவனா இருக்கிறான், மறைஞ்சிடறான், இருளா இருக்கிறான். ஆகவே அவரை ஒரு பக்குவத்துக்கு அவன் அப்படி காணப்படுறானே தவிர அவன் ஒளிதான். அவனுடைய ஒளி நம்முடைய பக்குவத்துக்கு இருட்டா இருக்கு, இன்னொருத்தருடைய பக்குவத்துக்கு ஒளியா இருக்கு. இதுதான் நாம் விளங்கிக் கொள்ளணும். இதை விளங்கலைன்னா இருளும் ஒளியுமா ஒரு பொருளே இருக்கிறான் என்று சொல்லுவது தோன்றா பொருளாக விளங்கிக் கொள்ள முடியாத பொருளாக ஆயிடும் என்பது அவர் விளக்கிறார். ஆதியனே அந்தம் நடுவாயி அல்லானே, ஆதியனே எல்லா பொருளையும் தோன்றுவிக்கிற முதற் பொருளாய் இருக்கிறவன் பிரம்மன். ஆதி என்றால் தோற்றுவிக்கிறவன், எல்லா பொருளையும் உண்டாக்குகின்ற பிரம்மனாகிறார். ஆதியனே அந்தம் ஆகி நடுவாகி, அந்த ஆகிங்கிறத ரெண்டுலையும் சேர்த்து கூட்டணும். அந்தமாகி முடிவாகிறவன், தோற்றுவிக்கிறவன் பிரம்மா, எல்லா பொருளையும் முடிவிக்கிறவன் ருத்ரன், ருத்ரனாகவும் ஆகிறவன். ஆகி என்பது ஆகிறவன், அது பெயர் சொல். எப்படி சோதிய ஆதியன் என்று பெயர் சொல்லார்கோ அதுபோல அங்கே அந்தமாகி நடுவாகி என்ற ஆகினா ஆகிறவன் என்ற பொருள், அது பெயர் சொல்லாக அந்த இடத்துல வைக்கணும். நடுவாகி தோற்றுவிக்கிறவனும் அல்ல, அழிக்கிறவனும் அல்ல, நடுவில் இருக்கிறவன், அதாவது காப்பாற்றுகிறவன் பெருமான். ஆதியன் என்பதனாலே பிரம்மா, அந்தமாகி என்பதனாலே ருத்ரன், அப்புறம் நடுவாகி என்று சொல்வதனாலே திருமால். அவன் மூன்றாய் இருக்கிறான். அவனே பிரம்மா, அவனே விஷ்ணு, அவனே ருத்ரன். இப்படி சொன்னோட மறுபடியும் மும்மூர்த்திகள் தானே அவன் என்று நீங்க கேட்பீங்கன்னு சொல்லிதான் அல்லானே அதையும் கேட்டு கொண்டு வந்தார். இது மூன்றாய் இருந்தும் இந்த மூன்றுக்கும் அப்பால் பட்டவன். உள்ளபடிக்கு அவனுடைய சொரூப விளக்கணம் என்னன்னா, மூன்றுக்கும் அப்பால் பட்டவன், மூன்றாக இருக்கிறான். பிரம்மாவுக்குள் இருந்து படைக்க வைக்கிறான், திருமாவுக்குள் இருந்து காக்க வைக்கிறான், அவர் ருத்ரனுக்குள் இருந்து அடிக்க வைக்கிறான். மூன்று பேரையும் அதிர்ச்சித்து, அதாவது ஏவி அவர்களை ஏவுகிறான். பிரம்மாவை ஏவி உண்டாக்க வைக்கிறான், திருமாலை ஏவி காக்க வைக்கிறான், ருத்ரனை ஏவி அழிக்க வைக்கிறான். ஆக மூன்று பேருமாக அவர்களை ஏவுகிறதுனாலே அவரவர் சுரூபமாக வந்தாலும் ஆனால் அவற்றுக்கு அப்பாற்பட்ட மூன்று பேருக்கும் அப்பாற்பட்டவன். ஏன் மூணுக்கு அப்பால் சொன்னார்? மூணு பேரும் அழிந்து போவார்கள், ஆனால் அவன் அழிவதில்லை. முன்ன பார்த்தவங்க யாவையுமாய் அல்லையுமாய் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? யாவைனா மலையாய் கல்லாய் நீராய் மரமாய் எல்லா பொருளுமா இருக்கிறான்னா அப்ப எல்லாம் அழியும், ஆனா கடவுள் அழிக்க மாட்டான், அதுக்காகத்தான் அல்லாதது. அது போல இங்க ஆரியன் அண்டமாகி நடுவாகி என்ற மூன்று மும்மூர்த்திகளா இருக்கிறான் என்று சொல்லிட்டு மும்மூர்த்திக்கும் அப்பாற்பட்டவனாக அவன் இருக்கிறான். அல்லாது ஈர் தென்னையாட்கொண்ட எந்த பெருமானே, இப்படிப்பட்டவன் அந்த திருப்பெருந்துரைக்கு வந்து வலிய என்னை இழுத்தான். ஈர்த்துன்னா என்ன வலிய இழுத்து ஆட்கொண்ட திருவடி சூட்டிய எந்த பெருமான் என் தந்தையை ஒப்பானவனே. கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொங்குணர்வார் தங்கருத்தி நோக்கரிய நோக்கே, நோக்குனா அறிவு, நோக்கரிய நோக்கு அறிவால் அறிய முடியாத அறிவு, நோக்கு என்பது அறிவு, இறைவனே அறிவு ஞானம். எப்பேற்பட்ட நோக்கால் அறிய முடியாதுன்னா அதுக்கு முதல் வரி சொல்ற கூர்த்த மெஞ்ஞானத்தால், ரொம்ப கூர்மையான மெஞ்ஞானத்தை அறிந்தவர்களாலும் கூட. மெஞ்ஞானம் என்பது தத்துவ ஞானங்கள், தத்துவ ஞானத்தை ஒருவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கார், ஒரு சந்தேகம் கூட இல்லாமல் இருக்க, எல்லா சந்தேகமும் அற்றவராக இருக்கிற ஒரு பெரிய ஞானியால் கூட கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார். அந்த அழுத்த ஞானத்தை கொண்டு உணர்கிறவர்களாலும் தங்கருத்தின் நோக்கரிய தம்முடைய மனத்தாலே நோக்க முடியாத நோக்கன், அறிய முடியாத அறிஞன். எப்பேற்பட்ட ஞானிகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட அவனை அறிய முடியாது. அறிய முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா, முழுக்க அறிய முடியாது, கொஞ்சம் அறியலாம். அந்த அறிவனை இறைவனை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் அவர்களுக்கு தெரியும், ஆனால் அவனை முழுக்க தெரியாது. முழுக்க தெரிஞ்சிட்டா அவன் இறைவன் அல்ல, ஆகவே அவனை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. எப்பேற்பட்ட பெரிய ஞானியா இருந்தாலும் அந்த ஞானியால் கூட இறைவனை ஒரு சிறிதுதான் அறிய முடியும், முழுமையாக அறிய முடியாது. அது கூர்மையான அறிவாகிய ஞானத்தாலும் இறைவனை அறிய முடியாது என்று சொல்றார். என்ன மாணிக்கவாசகர் பெரிய ஞானம், ஞான நிலை எய்தவர், அவரே கடைசியில என்ன சொல்ல போறார், சொல்லக்கு அறியானை சொல்ல முடியாத அந்த பெருமானை. ஏதோ என்னுடைய ஆசையாலே இந்த வார்த்தைகளெல்லாம் நான் சொல்லி பார்த்தேன், இப்படி எல்லாம் அவனை ஒவ்வொரு வார்த்தையார் நான் சொன்னேன் என்று சொல்லுவாரானா? அப்ப ஒத்துக்கிறார், இறைவனை சொல்ல முடியாது என்பதை.
1: சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் இளையான்குடி மாற நாயனார் புராணம். பகுதி 1. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: விண்பணிந்து ஏற்றும் வேதியா மாத வெந்திட வேடமன்று உரித்தானே, செண்பக சோலை சோழ் திருமுல்லை வாயினாயே, தேவதம் அரசே தன்பொழில் ஒற்றினா நகருடையாய் சங்கிலிக்கா எங்கண் கொண்டீரு, பண்பனின் அடியே படு துயர் கழையாய் பாசுபத பரஞ்சுடனே, கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்னை கண்டபில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருணை, வண்ணப்பணித்து என்னை வாகந்தவான் கருணை, சுண்ண பொன்னீச்சே சென்று விழுந்தாய் கோத்தும்பி, பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போலும், என் ஆர்வு போகமாம் பொறகால காம புறாந்தகன், சேரும் கைதும் திணைக்கும் நீர் திருவாவடு துறை வேந்தனோடு, ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோ அறிவை பொய்யாகவே, சேவிக்க வந்த எங்கிரன் செங்கனால் எங்கும் திசை திசையன, கூபி கவர்ந்து நெருங்கிய குழாம் குழாமானிருந்து கூத்தாடும் ஆவிக்கு அமுத என்னால் வத்தனத்தினை அப்பனை ஒப்பமல், ஆவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு குழுகுமே. அதிவடல சடைமுடி மன்றுளாரெங்கும் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல் மலர் பொதிநலன் நுகர்ந்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெங்கடேயர் கோந்து பொழித்த புகவியர் கோம் கடல் போற்றி ஆடி விசை கல்விதப்பில் அழைந்த நிறாம் அடி போற்றி வாழி திருநாமலோ வன் தொண்டர் பதம் போற்றி ஓடிமதி திரு வாதூரல் திருத்தாள் போற்றி சென்னை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொலையதான் திரு தொண்ட தொகையடியார் பதம் போற்றி பொல்லையவ புராண கதை உலகரிய துரைத்த செல்வமலி குன்றத்தோ சேக்கிடார் அடி போற்றி சீனங்கள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறமுறாகு ஞானிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய சாதனிகள் சமவாதம் முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் வெளிமறைத்த சிறையான யோகி பதம் பழிந்து வாழ்வாம் ஹரம பார்வதி பதையே ஸ்ரீகார்த்திகே நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீவல்லீகாந்த ஸ்மரணம் ஹரம பார்வதி பதையே. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ கொடியுடை நாயகி அம்பிகை சமேத எந்த ஸ்ரீ மாசுடாமணீஸ்வர பெருமாளுடைய பொன்னார் திருவடி மலர்களை அணியின் மனமொழி மேகலாலை பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த அற்புதமான ஆலய வளாகத்திலே கூடியிருக்கின்ற புனிதர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது திருத்தொண்டர் புராண நச்சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே தொடங்கியிருக்கிறது. ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வழிபாடு செய்த நாயன்மார்களுடைய வரிசையிலே சென்ற சில வாரங்களாக தனியடியாளர் பட்டியலே ஸ்ரீ திருநீல கண்ட குயவனார் சரித்திரத்தையும் அதன் பின்னர் ஸ்ரீ எயற்பகை நாயனாருடைய இனிய வாழ்வினையும் நாம் சிந்தித்து மகிழ்ச்சோம். இன்று நமது சிந்தனைக்குரியதாக உள்ள அடுத்த ஒரு அழகான சரிதை ஸ்ரீ இணையார்குடி மாறநாயனார் புராணம் என்பதாகும். இந்த நாயனாருடைய திருப்பெயர், இந்த நாயனாருடைய திரு அவதாரம் செய்த அற்புதமான ஸ்தலம் இவையெல்லாம் தலைப்பிலே காணப்படுகிறது. இளையான்குடி அவருடைய இயற்பெயர் மாறனார், அவர் நாயனார். இளையான்குடி மாறனார் அந்த பெருந்தகையாருடைய வாழ்க்கை வரலாறாகிய புராணம். இளையான்குடி மாற நாயனாருடைய புராணம் இங்கு சிந்திக்கப்பட இருக்கிறது. இந்த அற்புதமான நாயனாருடைய திருவடி மலர்களை ஸ்ரீ சுந்தரமுத் சுவாமிகள் எவ்வாறு வழிபாடு செய்கிறார்கள் என்பது முதல்ல கண்டு அதன் பின்னர் சேக்கரார் பெருமான் திருவாக்கின் நிழலிலே நாம் அணுகுவோமாக. முதலாவதாக அவருடைய நம்பிகளாக விளங்குகின்ற சுந்தர பெருமானுடைய சுந்தர தமிழை நாம் காண்போம். திருநெய்வாழந்தனதும் அடியார்க்கும் அழியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கு அழியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அழியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அழியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அழியேன், வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அழியேன், விரிபொழில் சூழ் குன்றையார் விரநின்றற்கு அழியேன், அலிமல் முல்லையந்தார் அமர் நீதிக்கு அழியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளேயே. நம பார்வதி பதையே. இளையான் தன் குடிமான் அடியார்க்கும் அழியேன். சுந்தர பெருமான் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அழியேன் என்று அந்நாயனாருடைய திருவடி மலர்களை அவரை வழிபட்டு அடியார்களை வணங்குகிற இளையான்குடி மாறனார யார் வழிபாடு செய்கிறார்களோ அந்த அடியார் பெருமக்களுக்கு நான் அடியுங்கிற சுந்தரமசாமி. அந்த சுந்தர பெருமான் யார்? பரமேஸ்வரனுக்கு சோழர், உபமனிய மகிழ்ச்சினால் வழிபட பெற்றவர். அவர் இளையான்குடி மாறனால திருமணிகளை யாரெல்லாம் அடங்குகிறார்களோ அவர்களுக்கு அடியுங்கிற சுவாமிகளை பெருமைப்பார்கள். 63 நாயன்மார்கள் இளையான்குடி மாறனால் செய்த செயற்கரிய செய்கை என்ன என்பதை நாம் காண இருக்கிறோம். இது ஜெய சேகரார் பெருமானுடைய இனிய வாக்கு நம்ம அழைக்கிறது. முதலாவதாக அந்த நாயனால் திரு அவதாரம் செய்த அற்புதமான இளையான்குடி, அவருடைய அருமையான குரமாக திகழ்கின்ற வேளாளர் குரம், அவருடைய திருநாமமாகிய மாறனார், இந்த செய்தி எல்லாம் முதல் திரு பாசுரத்துல தெய்வ சேக்கலார் பெருமானால் நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. அம்பு நீடிய அம்பலத்தினில் ஆடுவார் அடி சுடுவார் தம்பிரான் அடிமை திறத்து உயர் சார்பின் மேன்மை தரித்துடார் நம்புவாய்மையில் நீடு சூத்திர நற்குலம் செய் தவத்தினால் சூத்திர நற்குலம் செய் தவத்தினார் இம்பர் ஞானம் விளக்கினார் இடையான் குடி பதிமாறனார் இளையான் குடி பதிமாறனார் இம்பர் ஞானம் விளக்கினார் உலகமெல்லாம் சிவனடியார்களுக்கு அமுது விளக்க வேண்டும் என்ற பேருண்மையை உலகமெல்லாம் விளக்கினார் அந்த நாயனார். தம்பிரான் அடிமை திறம் அடியார் பெருமக்களுக்கு அடிமையாக ஒரு பெரிய சார்பு ஒரு மேன்மை அவர்வாறு பரமேஸ்வர திருவடிகளுக்கு மாறாத அன்பு கொண்ட நாயனார் மாறனார். ஆகவே சிவபெருமானுடைய அடிமை திறம் சிவனடியார்களுக்கு அடிமைத்திறம். இந்த அற்புதமான அடிமைத்திறமுடைய நாயனார் சூத்திரமாக்கி சூத்திரனாகிய வேளாளர் குலத்திலே அவதாரம் செய்தார். அந்த குலம் நற்குலம் என்று பெரியபுராணம் பேசியிருக்கிறார்கள் மனுக்குற்றம். ஆக சூத்திர நற்குலம் செய்த தவத்தினார் இம்பர் ஞானம் விளக்கினார் இளையான் குடிப்பதி மாறனாயினார் மாறனார். ஆகவே அவருடைய அவதார சனம் இளையான் குடி என்பதாக அவருடைய சிந்தை, அவருடைய செயல், அவருடைய வாக்கு எல்லாமே சிவருமானுக்கு அர்ப்பணமாயிருச்சு. அதெல்லாம் அடுத்து வரக்கூடிய அற்புதமான பாடல்கள்ல சேக்கலார் பெருமான் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆரம் என்பது குறைந்த அயதும் அன்பர் என்பதோ தன்மையார் நேர வந்தவர் யாவராயினும் நேர வந்தவர் யாவராயினும் ஆரம் என்பது புனைந்த ஐயர் தம் அன்பர் என்பதோர் தன்மையார் நேர வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன்கூற பக்தி முன்கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவி புலத்து ஈரமென் மலர் ஈரமென் மதுர பதம் பரிவு எய்த முன்னுரை செய்தபின் சிவனடியார் பெருமக்கள் அவருடைய திருமாளிகைக்கு வந்தபோது யாராயிருந்தாலும் சரி மேற்சாதி கீழ்ச்சாதி பணமுடையவர் ஏழையானவர் நேர வந்தவர் யாவராயினும் அவருடைய திருவடிகள் அவருடைய உள்ளமெல்லாம் பறிகொடுப்பாராம் நாயனார். பக்தி முன் கூற அன்பு பெருக்கெடுத்து அவரை வரவேற்கிறார். வந்து எதிர்கொண்டு மாளிகைக்கு புறம்புற தூரத்தில் வந்தாலும் அவரை எதிர்கொண்டு அழைப்பாராம் நாயனார். எதிர்கொண்டு கைகள் குதித்து தூரத்திலே அடியாரை கண்டபோது கைகளை குவிப்பார். தேவாசிர மண்டபத்தில் சுந்தர பெருமான் அடியார்கள் முன்னால் கைகுத்து நின்றாரே அதுபோல கைகள் குவித்து நின்று அந்த அடியார் பெருமக்களுடைய செவியானது இனிமையாக மகிழுமாறு செவி புலத்து ஈர மென்மர பதம் அற்புதமான இனிய வாசகங்களை சொல்லி சுவாமியே வாழுங்கள், சுவாமியே வாழுங்கள் என்று ஈரம் அன்பு அன்பு தோய்ந்த அற்புதமான பதங்களினாலே வரவேற்கிறார். ஈரமன் மதுர பதம், மதுரம் இனிமை, ஈரம் அன்பினுடைய ஆழம், அன்பின் ஆழத்துல அற்புதமான இனிமையாக அவர்களை வரவேற்கிறார். எனவே கைகள் கொப்பினார், திருவாக்குனால அருமையான பதங்கள் சொல்லி வரவேற்கிறார். மனம் அவர்களால் சென்றுவிட்டது, எனவே மனம் வாக்கு காயம் மூணு பேர் செவிலியார் முன்னால் போயாச்சு. இப்ப மாளிகைக்குள்ள வர்றார். அவர்களை சுவாமி என்ன செய்யறா பாருங்க, கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாகம் விளக்கியே, குலாவு பாகம் விளக்கியே மண்டு காதலின் ஆதலத்திலே வைத்து அச்சலை செய்தது உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை திறத்தன, உண்டி நாலு விதத்தில் உண்டி ஆறு சுவை திறத்தன. அண்ட நாயகர் ஒப்பிலா அண்ட நாயகர் சொந்த இச்சையின் அமுது செய்ய அளித்துடார். அரநம பார்வதி பதவியே, ஐயாவது மக்களை வரவேற்கிற பாங்கு எப்படி இருக்கு பார்த்தா, நாயனார் செய்து காட்டுகிறார். கொண்டு வந்து மனை புகுந்து இழுத்து பாய்க்கிறார், குலாவு பாதம் விளக்கியே, பாதபுஜம் அருமையான ஆசனம் அவர்களுக்கு. கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் அன்பு பெருக்கெடுத்து, அப்படியா பெருக்கெடுத்த அன்போட மண்டு காதலின் ஆதனத்திலே வைத்து அர்ச்சனை செய்த அவருடைய பாதமலர்கள் அர்ச்சனை, பூமலர்களாலே அர்ச்சனை பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் பசியோடு இருக்கிறாங்களே, அதற்காக அவர்களுக்கு திருமுக்கு எப்படி செய்யற, உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை திறத்தன. அடியார்களுக்கு அமல் படைக்கும் போது நாலு வகையான உணவு, அதெல்லாம் உணவு அருந்துகிற போது நாலு வகையாக உண்பன தின்பன நக்குவன பருகுவன. இறைவ போட்டு அந்த நாலு நாலு எதாவது செய்து ஆண்பது வழி பாயாசம் திங்கவா செய்வாங்க, அந்த பொருள் முறுக்கு முறுக்க செய்வாங்க, பருக மாட்டாங்க. சிம்பன உண்பன சாதம், முறுக்கு தேங்குழ சிம்பன நக்குவன பஞ்சாமிரதம் உருளுருளியா விட்டுவாங்க. அந்த மாதிரி நாலு வகைப்பட்ட உணவு எல்லாமே எல்லாரும் கல்யாண வீடு நாலு, அந்த அற்புதமான நாலு வகையான உணவினை அந்த அடியாறு மக்களுக்கு அமுது படைத்தார். உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை திறத்தன, ஆறு வகையான சுவை உணவுல ஆறு வகையாக்கும், அதுல கைப்பு புளிப்பு இனிப்பு சொற்பு உவர்ப்பு காத்து காரம் உவர்ப்பு கைப்பு கசப்பு இருக்கணும், பால் காய் கொண்டு வச்சுருவாங்க, சுகர் கம்மினா அதை கூட சாப்பிடணும், எனக்கு இல்லா இருக்கணும், யார் யாரும் கல்யாணம் வரா இருக்கணும், ஒரே ஜாமா உள்ளதான் எல்லா வகையில் ஆறு வகையான உணவு. அவரவர்கள் சுவைக்கு ஏற்றபடியாக அமுது படைத்த பாங்கு நாயனார் கொண்டு ஒன்றினால் விதத்தில் ஆறு சுவை திறத்தன ஒப்பிலா அண்ட நாயகர் ஈடு இணையற்ற சுவர்மா அவருடைய திருவடியை வணங்குறார் தொண்டர்கள். ஒப்பிலா அண்ட நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அழித்துழாரு. இந்த அற்புதமான அடியார்களுடைய அமுது படைக்கிற ஒரு விஷயம்தான் மாகேஸ்வர பூஜை என்று சொல்லப்படும். மகேஸ்வரன் சிவருமா, மாகேஸ்வரர் அடியார்கள் துணை எடுத்து பண்ணு அடியார்களுக்கு பேர் ஜாஸ்தி, மகேஸ்வரனுக்கு கூட ஒரு எழுத்து அதிகமாகும். மாகேஸ்வரன் மகேஸ்வரன் அந்த மானா கூட மாவனா பண்ணும். மாகேஸ்வரர் அடியார், மாகேஸ்வர பூஜை அடியார்கள் இன்னைக்கெல்லாம் திருவாவளத்தலைக்கு போனீங்கன்னா மாகேஸ்வரர் நடந்துட்டே இருக்கும். கிபின் பதினாலாம் நூற்றாண்டு ஏற்படுத்தப்பட்ட திருவாவளத்தலை ஆதீனத்துல நமசிவாய தேசியமூர்த்தி காலத்துல திருப்பள்ளி அங்கே அழகாக அமுது படைக்கிற அந்த திரு மடப்படி இருக்குது, மடப்படியில அந்த எரிந்த அக்னியிலே நிற்கிறது அந்த தீப்பிடிக்கல. அங்கே பட்ஜெட்ல தீப்பிடிக்கல. 14ஆம் நூற்றாண்டை எரிஞ்ச அந்த திருமணப்பள்ளி அக்னி அடுப்பு இன்னும் எரிந்து கொண்டிருக்கு. அமுது படைத்து வாரங்களை கலாம் சாப்பிடுவோம் மாத்தீஸ்வரம். திரு மயிலாப்பூர்ல பூம்பாவை பெருமாற்றிய அஸ்தியும் எலும்பும் அங்கே அந்த குடத்துல சிவனேஸ்வர செட்டியார் வச்சுட்டு அழுகிறார். நமது சுவாமிகள் திருஞான சொன்னத குழந்தை கோயிலுடைய முற்றத்திலே வைக்கப்பட்ட அந்த அற்புத குடத்தை கண்டு உள்ளே இருக்கிற எலும்பும் அசிமா இருக்கிற பூம்பாவையே வருமாறு ஆடுகின்ற பாங்கு அற்புத திருப்பதியும் எல்லாம் திருமயிலாப்பூர். அந்த திருப்பதியத்துல திருஞான சம்பந்த பெருமாள் திரு மயிலையில நடைபெறுகிற ஒவ்வொரு திருவிழாவா சொல்லி இந்த திருவிழாவை காணாம போறாமா, இந்த திருவிழாவை காணாம போறாமா பூங்காவா என்று அழைக்கிற ஒரு அற்புதமான பதிவு. அதுல எழுத்த எழுப்பிலேயே அழியாத பிரபுக்களுக்கு அமுத படைக்கிற அந்த விழாவை காணாம போலாமா. மயிலாப்பூர்ல சிவனடியார் எடுக்கிற அமுது படைக்கிற திருவிழா பெரிய திருவிழா, அதை பார்க்காம போலாமா? ஆகவே பின்னாரவுக்கு தைப்பூசம் பங்கினி உத்தரம் ஆசி முகம்லாம் சிவபெருமானுக்குரியது. ஆனால் முதல் திருப்பாடலையே அடியார்களுக்கு அமுது படைக்கிற அற்புத விழாவை காணாமல் ஓதியோர் பூம்பாவார் நட்டிட்ட புன்னையம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டால் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒற்றிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டித்தல் காணாதே பொதியோ பூம்பாவாய் உரித்திர பல்கணத்தார்க்கு ருத்ரநாதி சிவபெருமான் அடியார்களுக்கு அட்டித்தல் அமுது படைக்கிற அந்த விழாவை பார்க்காம போலாமா என்று மாகேஸ்வரமுடைய பெருமையை திருஞான சம்பந்த குழந்தை அங்கு பாடுகிறது. திருமூல நாயனார் 100 வருஷத்துக்கு நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு அங்கு ஆகா, படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. நம பார்வதி வதையே படமாட கோயில் பகவர் சிவருமா, நடமாட கோயில் நம்பர் சிவனடியார். சிவபெருமானுடைய அடியார்கள் அங்கிருந்து நடமாடும், நடராஜ பெருமானுடைய அடியார்கள் நடமாட கோயில் அடியார். ஆகவே படமாட கோயில் பகவனுக்கு ஒரு ஒரு பதார்த்தத்தை நீங்க அமுது படைத்தீர்கள், ஆனால் அது நடமாட கோயில் நம்பருக்கு ஆகாது, சிவனடியும் சேராது. ஆனால் சிவனடியார்களுக்கு நீ அமுது படைத்தீர்கள், அது சிவபெருமான போய் சேரும். நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஒரு கரடி சக்கர பொங்கல் அடியார்களுக்கு வச்சா சிவருமான அது மகிழ் போய் சொல்லுவான் திருமண. ஆக படமாட கோயில் பகவல் குந்தியில் நடமாட கோயில் நம்பருக்கு ஆகா, சிவருமானுக்கு படைக்கிற அந்த திருவமுதனா அடியார்களுக்கு போய் சேராது. ஆனா அடியார்களுக்கு திருவமுதன் படைத்தால் அவர் ஏற்றுக்கொள்வா. ஆகவேதான் இன்றைக்கும் வைக்கம் என்று சொல்லக்கூடிய கேரளாவுடைய ஒரு சிவாலயத்துல கார்த்திகை மாசத்துல அஷ்டமி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில பெரிய மகாதேவ அஷ்டமி ஒரு பெரிய விழா நடக்கும் கேரளாவில், சகல சிவாலயங்கள் நடக்கும். அந்த அடியார்களுக்கு அமுது படைப்பார், அது சிறப்பு வைக்கத்து அஷ்டமி. இன்னைக்கு வைக்கத்துல அடியார் மக்களுக்கு சிவபெருமான் பூஜை முடிஞ்ச பிறகு அமுது படைக்கிற போது அந்த டெய்லி கால் இருக்குல்ல உணவுருமாறு அறை அறை, அதுல 1000 அடியார்களுக்கு அமுது படைப்பதற்காக 999 இலை தான் போடுவாங்க. ஆனா எடுக்கும் போது 1000 இலை வந்து கூட இலை சிவபெருமானே வந்து அடியார்களுக்கு அமுது அருந்துகிறார். எனவே போட்டது 999 எடுப்பது 1000, வித்தியாசம் ஒண்ணு நல்லா தான். ஆக இவ்வாறு கூட உயிரை இந்த இளான்புலி மாதான சரித்திரமே மாகேஸ்வரம் இந்த நாயனாருடைய வரலாறு படிச்சாலே போதும். அடியார்கள் மக்களுக்கு அமுது படைக்கணும் என்ற கொள்கை நம்ம அவர் எப்போ படைக்கிறாரு? செல்வம் இருக்கும் போது மத்தனம் இல்லை, வறுமையிலையும் உழைக்கிறான். அதுதான் இங்க நமக்கு சூர்மா நமக்காக ஊலகத்துக்கு வந்து நாயனார் பெருமைய நமக்கு எடுத்து வைத்தார். அன்பனே அன்பர் பூஜை செய்த நீ அப்படிங்கிறார். அடியாருக்கு பூஜை பண்ணப்பா, பூஜை பண்ணே அந்த பெருமை சும்மா வாழும் எவ்வளவு வாழும் கழிச்சு போறேன். செல்வம் இருக்கிற மத்தன நேரம் மத்தன இல்ல, செல்வம் முழுக்க குறைஞ்ச பகுதியில கூட தன் லட்சியத்தை தன் குறிக்கோளை தன் கடைப்பிடியில ஒரு இம்மி அளவு கூட கீழே இறங்க மாட்டார் நாயனார். அதுதான் அவர் நாயனார், நம்ம சாதாரண நாட்கள். நமக்கும் அவங்க சாமி கொடுக்கட்டும் சாப்பாடு போடுங்க, நம்ம சொல்லுவோம் சாமி நிறைய கொடுக்கட்டும், எங்கேயாவது ஆடி வச்சு கிடைச்சுன்னா நான் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட நினைக்கிறேன் இப்படி நம்ம. ஆனால் அவருக்கு அதுக்காகத்தான் சுவாமி விரும்பினார். சிவருமா அவருக்கு உலகத்துல பெருமையை காட்டுவதற்காக என்ன செய்தார் பாருங்க. செல்வமே அறிய நாளில் இச்செயல் செய்வது அன்றியும் மெய்யதால் அல்லல் நல்குறவு ஆன போதிலும், நல்குறனா வருமே நல்குறவு ஆன போதிலும் வல்லல் என்று அறிவிக்கவே அது செய்வார். உலகம் தெரியுதுக்கா சுவாமி வர்றது அவர சோதனம் என்றதுக்காக சில பேர் பிரசங்கம் பண்ணும்போது நாயன்மார்கள் சோதிக்குதா சிவருமான் வரான்பாங்க. என்ன அது பரிச்சயம் வைக்காரு சாமிக்கு, சாமி நாயன்மார்களுக்கு பரிச்சயா பிளஸ் டூ பரிச்சை அது ரொம்ப கட்டமாக அறிவு வந்தாலும் கைராயத்துக்கு இன்னும் சாதாரண காலேஜுக்கு போங்க அப்படிலாம் சாமி வராது இல்ல பரிசோதிக்க வேண்டும். அவர்களுக்கு தெரியும் நம்பர்களுக்கு ஜீரோ மார்க்ல இருந்து 10 புள்ளி இருக்கிற நமக்கெல்லாம் பத்துல டிஸ்டிங்ஷன் வாங்கிக்கிற பத்துல நீங்களும் வாங்க வேண்டாமா என்று அறிவிப்பதற்காக அறிவிக்கவே. செல்வமே நாளில் இச்செயல் செய்வது அன்றியும் மெய்யினால் அல்லல் நல்குறவு ஆன போதிலும் வல்லர் என்று அறிவிக்கவே. மல்லர் நீடிய செல்வம் மெல்ல மெல்ல மெல்ல மறைந்து, செல்வம் மறைந்து மெல்ல மறைந்து நாள்தோறும் மாறி வந்து உள்ளையில் வறுமை பதம் புக உண்ணினார் சில்லை மன்னினார். சில்லை மன்னின ரஜமூர்த்தி இவருக்கு வறுமை வருமாறு சங்கல்பம் பண்ணார். அவன் அவனால் பணக்காரங்க ஏழைகள் அவருடைய சங்கல்பம் தான் நம்ம திறமை இல்லை. அதனால வறுமையும் வளமும் எல்லாம் அவர் தர வந்தது. சில்லை மல்லினார் வறுமையை வருமாறு செய்தார். ஆனால் தடரல் நாயனார் தடரல். இவ்வாறு பலம் சுருங்கியதே செல்வ பலம் மலம் சுருங்கிச்சா இல்லை. அப்படி முதிர்ந்த கொள்கையராக இருக்கிறார் மாறநாயனார். ஒரு நாள் இவர் பெருமை உலகமெல்லாம் சிரமிக்கிறார். சுவாமி என்ன பண்றார், நட்சபத்தர் மேலவே கூட வந்தார். ஒரு அற்புதமான சிவ யோகி வடிவத்துல நாயனார் இடத்தை தேடி சிவமன் வயோதிக வேடத்துல மிதுத்தனாகி பாலனாகி வேதமோ நான் குணர்ந்து கழுத்தனாகி கங்கையாழை அங்கே சில நின்றுகளை விருத்தனாகி நல்ல வயதான முதிர்ந்த பழம் சிவருமான் மேல வீட்டுக்கு இளையாதுரை மாதார வீட்டுக்கு சிவருமான் நல்ல தவ சிரேஷ்டராக வேடம் போட்டுக்கிட்டு வீட்டு வர வந்த நேரம் இளங்கரியுமா அதுதான் பார்க்கணும் எப்படி எந்த நேரத்தில் வரா பாருங்க. மாறி காலத்து இரவினில் மாறி கால தீரவினில் வைகிமோ தாலி பிங்கி பசி தலை கொள்வது பாரித்து இல்லம் அடைத்தவில் பண்புர வேரித்தாரன் விருந்தியதில் கொண்டனர் விருந்து எதிர் கொண்டனர். நல்ல மழை பெய்ய நேரம் மழைக்காலம். இவர் முச்சி பெற்ற ஸ்தலம் இந்த நட்சத்திரம் ஆவணி மாசம் பார்க்கும் அந்த சமயத்தில் மழை போட்டு மாறி மழை கடுமையான மழை இரவு 12 மணி இருக்கும். இரவினில் தாவி பிந்தி இவங்களும் 4-5 நாளா பட்னி சாப்பிடவே இல்லை. இவங்களும் உங்களும் இல்லை நாயனாரும் அவருடைய சிறு மனைவியார். நாங்களும் பட்டியத்தான் இருக்கோம், உழவர் பண்ண செய்யப்பட்டியா.